0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: மனசாட்சி படி வாழ்ந்தா போதுங்க, மகான் போல வாழணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இனிமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப பூஸ்டப்பாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தாங்க நம்ம வந்துட்டு பழகியிருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெரிய ஒரு சாதனைகளை செய்யணும், அனைவரும் பாராட்டுற மாதிரி வந்துட்டு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில பேர் தான் இருக்காங்களே தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு அப்படி கிடையாது. ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் மகானாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. மனசாட்சிப்படி வாழ்ந்தோம் அப்படின்னாவே போதும், அவங்கள மாதிரி வாழணும் இவங்களை மாதிரி வாழணும் அப்படின்லாம் கிடையாது. நான் நானாக இருக்கேன், நான் நானாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும், அதே மாதிரி ஒரு வெற்றிக்கான தொடக்கமாகவும் இருக்கும். அதுபடி நேர்மையாக இருந்தாவே போதும், அதுவே மிகப்பெரிய வெற்றி. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சூரியன் பிரைட்டான இரண்டு தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நிலவில் விளையாடப்பட்ட முதல் விளையாட்டு எது? நிலவில் விளையாடப்பட்ட முதல் விளையாட்டு எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய பதிலை காலை 7 மணிலேருந்து 9 மணிக்கு உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி

0: பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதாக அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள் அழகம்மா, முருக்காய், மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: விளையாடலாம் விஷயம் சரி. இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்ம என்ன குழம்பு வச்சாலும் சரி, என்ன தாளித்தாலும் சரி, என்ன விஷயம் பண்ணாலும் சரி, சமையலில் மேக்ஸிமம் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டவங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலையை போடாமல் எந்த ஒரு சமையலுமே பண்ண மாட்டோம். இப்போ அந்த கருவேப்பிலையுடைய விலை சரிவடைஞ்சிருக்கிறது அப்படி மருந்தங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், கெங்கவெல்லி மற்றும் அதோடைய சுற்றுவட்டார பகுதிகளில் கருவேப்பிலையை வந்துட்டு கணிசமான அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. அதில் செங்காம்பு கருவேப்பிலைக்கு வரவேற்பு அதிகமாகவே இருக்குது. கடந்த ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் பூச்சியோடைய தாக்கம், வெயிலுடைய தாக்கம் இது எல்லாமே வந்ததுனால விளைச்சல் வந்துட்டு குறைஞ்சி கருவேப்பிலை கிலோவுக்கு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருந்திருக்குது. கோடை மழைக்கு அப்புறமா பூச்சியுடைய தாக்கம் குறைஞ்சி கருவேப்பிலையுடைய விளைச்சல் அதிகமாகிருக்குது. ஒரு வாரமாக தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு அதோடைய வரத்தை இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதுக்கேற்ப விலையுமே குறைஞ்சி நேற்று காலையில் கிலோவுக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிடுச்சுக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது கருவேப்பிலையுடைய விலை வந்து ரொம்ப குறைஞ்சி இப்போ வந்துட்டு 20 ரூபாய்க்கு வந்துட்டு விற்பனை ஆகிடுச்சுக்குது. அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா தக்காளி 38 ரூபாய், உருளை

கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 40 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், நாட்டு கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 45 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், பட்டையவரை 80 ரூபாய், பூஷவரை 80 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 30 ரூபாய், புவன் வாழை 30 ரூபாய், தேன்வாழை 35 ரூபாய், ரஸ்தாலி 50 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், பெருநெல்லி 70 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தம்மம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துக்கிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சொன்ன 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்னடா கவிஞரோட வேகமா எழுதிக்கிட்டு இருக்க?
3: எழுதுறதே கவிஞர் தான் மாமே.
2: ஆமா மச்சான், நீ 10வதுல எவ்வளவு மார்க் எடுத்த?
3: இப்ப எதுக்கு மச்சான் அதை கேக்குற?
2: இங்க எழுதுறத நீ அங்க எழுதிருந்தா ஃபெயில் ஆகாமையாவது இருந்திருப்ப.
3: விடு மச்சான், வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, போ நாம இப்படி எழுதுறோம், ஆனா வெண்ண வியாபாரி எப்படி எழுதுவாங்கன்னு உனக்கு தெரியுமா?
2: அவரும் கையில தாண்டா எழுதுவாரு.
3: அதான் இல்ல, உருகி உருகி எழுதுவாரு.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம ஒரு சிறந்த டீச்சர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஎட் எம்எட் இதெல்லாம் முடிச்சோம்னா செம்ம டீச்சராக வரலாங்க. நீங்கள் வந்துட்டு பிஎட் இல்லை எம்எட் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கி வரக்கூடிய கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் மற்றும் எம்எட் படித்து மருத்துவ காரணங்களுக்காக வெளியேறக்கூடிய மாணவ மாணவிகள் மீண்டும் கல்லூரியில் சேரவும் ஒரு கல்லூரியில் இருந்து மற்றொரு கல்லூரிக்கு இடமாறுதல் பெறவும் பிஎட் எம்எட் மாணவ மாணவிகள் https://tntu.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு தேவையான ஆவணங்களோட பல்கலைக்கழகத்தில் வர 30ஆம் தேதிக்குள்ளார சமர்ப்பிக்கணும் அப்படி மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கல்லூரி டு கல்லூரி வந்துட்டு இடமாறுறீங்க அப்படின்னா இந்த மருத்துவ கல்லூரியிலேருந்து வெளியேறி திரும்ப வந்துட்டு கல்லூரியில் சேரணும் அப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு விண்ணப்பம் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. https://tntu.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர 30ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போது நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி 2 இடங்கள் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்கே அப்படின்னா புத்திரகவுண்டம் பாளையம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால புத்திரகவுண்டம் பாளையம் ஏத்தாப்பூர் அபிநவம் வீரகவுண்டனூர் காந்தி நகர் தளவாய்ப்பட்டி தென்னம்பிள்ளையூர் ஒட்டப்பட்டி உமையால்புரம் ஓலப்பாடி அரியம்பாளையம் பெத்தநாயக்கன் பாளையம் எருமசமுத்திரம் சின்னமசமுத்திரம் கல்யாணகிரி கல்லேரிப்பட்டி படையாச்சியூர் முத்தானூர் மற்றும் சிற்றூர்கள் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தெடாவூர் துணைமை நிலையத்திலையுமே மீன் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால எங்கவெள்ளி தெடாவூர் ஆணையாம்பட்டி வலசக்கல்பட்டி புனல்வாசல் வீரகனூர் நடுவலூர் ஒதியத்தூர் பின்னனூர் லத்துவாடி கணவாய்க்காடு கிழக்கு ராஜாபாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையில டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது மசாலா அரைக்கணும் இல்லை ஏதாவது மாவு அரைக்கணும் அப்படிலாம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிறப்புள்ள சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது 6 மாத உச்சத்தில் வந்துட்டு சேவைத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பயங்கரமாக இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய பிஎம்ஐ குறியீடுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டுடைய சேவைத்துறை வளர்ச்சி கடந்த மே மாதத்தில் 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி HSB வந்துட்டு வங்கியுடைய பிஎம்ஐ அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிக்கையின் விவரங்கள் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஏப்ரல் மாதத்தில் 58.80 புள்ளிகளாக இருந்த சேவைத்துறைக்கான பிஎம்ஐ குறியீடு மே மாதத்தில் 59.80 புள்ளிகளாக அதிகமாக இருக்குது. இது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா பதிவான மிக அதிக வளர்ச்சியாகும் அப்படின்னும் சரக்கு போக்குவரத்து, இ காமர்ஸ், பொழுதுபோக்கு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு வலுவான தேவையால் புதிய வணிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த அதிகமான காரணங்களாலவே விற்பனை வளர்ச்சி அதிகமாக கண்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையே

தயாரிப்பு மற்றும் சேவை துறைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய கூட்டு பிஎம்ஐ குறியீடு ஏப்ரல் மாசத்துல 58.20 புள்ளிகள்ல இருந்து மே மாசத்துல 59.30 புள்ளிகளா இப்போ அதிகமாகி இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ ஷேர் மார்க்கெட்ல பிஎம்ஐ குறியீடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்துல தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,320 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,14,560 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 280 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,80,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை 5.70 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, கம்மியாக போகுதா இல்லை அதிகமாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் வெள்ளியோட விலை மற்றும் தங்கத்தோட விலை கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவரைக்குமே இருந்துட்டு வருது. கொஞ்சம் கூட அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, அதே நிலையில் தான் கடந்த 3 நாட்களாகவே அதே நிலையில் தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை. அதே மாதிரி தான் முட்டையோட விலையுமே கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் விலை நிலவரத்தில் இருந்துட்டு வருது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோட விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா ஜெகதீஷோட அடி கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, அதுக்கப்புறமா உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க, சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க தெரியுது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம சேலத்துலேயுமே இன்றைக்கி மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ நம்மளோட சேலத்தில் மட்டும் இல்லாமல் 16 மாவட்டங்களையுமே இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. சேலம், ஈரோடு, தருமபுரி உட்பட 16 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின் மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நேத்து காலையில வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா திருநெல்வேலி மாவட்டம் 4 பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. அதே மாதிரி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்பட்டு இருந்தது அப்படின்னும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் இன்னைக்கு மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரஞ்சு எச்சரிக்கை வந்துட்டு விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இப்போது சென்னையில் 104 டிகிரி அளவுக்கு இப்போது வெயில் அடிச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி 9 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. இதில் சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40.3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னும், இதுக்கு அடுத்தபடியாக சென்னை நுங்கம்பாக்கம், மதுரை, கடலூர், புதுச்சேரி, திருத்தணி, பரங்கிப்பண்டி, அதுக்கப்புறமா வேலூர் ஆகிய இடங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெயில் பதிவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் இன்றைக்கி நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.76 அடியாகவும் நீர் இருப்பு 41.71 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 3861 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த நாட்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்துட்டு நீர் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4000 மேலே இருந்துச்சு, ஆனால் இப்போ 3861 இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக மதன் தொங்கதோட யாரு அவ எங்க இருக்கா அந்த சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் யாராவது திருச்சி டு பெங்களூரு இயக்கக்கூடிய அந்த ரயிலில் பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, திருச்சி டு பெங்களூரு ரயில் இப்போது இயக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. திருச்சி டு பெங்களூர் சிறப்பு வார ரயில் செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் 6:15 மணிக்கு புறப்பட்டு கரூர், நாமக்கல், சேலம், பங்காரப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் வழியா மதியம் 1:45 பெங்களூருவை அடையுது. அதே மாதிரி மறுமார்க்க ரயில் செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணிக்கு கிளம்பி நைட்டு 10:30 திருச்சியை வந்து அடையுது. இந்த ரயில்களுடைய இயக்கம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ராவலில் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்க, அந்த ரயிலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, குகை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதிகளை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக நம்ம அவசர அவசரமாக வெளியே கிளம்பும் போது நம்ம வந்து கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் விட்டுட்டு போயிடுவோம். அது எதையுமே விட்டுட்டு போகாமல் எல்லாருமே ப்ராப்பராக எடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, நிலவில் விளையாடப்பட்ட முதல் விளையாட்டு எது? நிலவில் விளையாடப்பட்ட முதல் விளையாட்டு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் நம்முடைய பேரும் உரிமை சொல்லப்படும்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ஜெய்ப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கான். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
1: ஆரோக்கியமான வாழ்வு.

0: எனர்ஜியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா, வாகை சோடவா சோடவா. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: இப்போ கட்டட வேலைலாம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸு கம்பி அதுக்கப்புறமா சிமெண்ட்டு கல் இதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பொருட்களுக்கான கட்டுமான பொருட்களுடைய விலை வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் என்ன உங்கள் சத்யா. அரசு துறைகளுக்கான கட்டுமான பொருட்களுடைய விலை இப்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் அரசு துறைகள் சார்பில் சாலைகள் மேம்பாலங்கள் கட்டடங்கள் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுல வந்துட்டு இந்த பணிகளுக்கு டெண்டர் விடும்போது கட்டுமான பொருட்கள் விலைய பொதுப்பணித்துறை வந்துட்டு இறுதி செய்யும். ஒவ்வொரு வருஷமே மார்ச் மாசம் ஏப்ரல் மாசங்கள்ல கட்டுமான பொருட்களுடைய விலை பட்டியலை பொதுப்பணித்துறை வெளியிடும். இந்த வருஷம் சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் மாசம் வெளியானதுனால கட்டுமான பொருட்களுடைய விலை பட்டியல் வெளியாகல. அதே நேரத்தில் இதை கருத்தில் வச்சுக்கிட்டு கட்டுமான பொருட்களுடைய விலை பட்டியலை பொதுப்பணித்துறை மாற்றி அமைச்சிருக்குது. அதுபடி சிமெண்ட் கம்பி பணியாளர் கூலி ஆகியவற்றுக்கான விலைகள் ஏற்கனவே இருந்ததில் இருந்து 2.5% 5% வரைக்குமே உயர்த்தப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மூட்டை சிமெண்டோடைய விலை 250 ரூபாயாகவும் ஒரு டன் கம்பியோடைய விலை 55,665 ரூபாயாகவும் இப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. புதிய கட்டுமானங்கள் பழைய கட்டட பராமரிப்பு பணிகளுக்கு இந்த விலை பட்டியலை கடைபிடிக்க நெடுஞ்சாலை நீர்வளம் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு பொதுப்பணித்துறை வந்துட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ அரசு பணிகளுக்கான கட்டுமான பொருட்களுடைய விலையில மாற்றம் ஏற்பட்டிருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யாரு அப்படின்னா விக்னேஸ்வரன். அவங்க வந்து தாத்தகாப்பட்டியில இருந்து இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே விக்னேஸ்வரன். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பரா ஜாலியா செம வைபா இருக்கணும். இன்னைக்கு நாள் மாதிரியே நீங்க எல்லா நாளுமே சந்தோஷமா இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். லைஃப்ல என்ன விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ண நினைச்சுக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராத்னம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: சுற்றுச்சூழலும் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழே இயங்கி வரக்கூடிய கல்லூரிகளில் பிஹெச்டி படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வர 30ஆம் தேதிக்குள்ளார www.unom.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்த மாதம் நுழைவுத் தேர்வு நடக்கக்கூடிய நிலையில் அதில் தகுதியான மாணவ மாணவிகள் பிஹெச்டி படிப்புக்கு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பிஹெச்டி படிப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா www.unom.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர 30ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்னொரு அப்டேட் வந்துருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஆப்பிள் வாட்ச் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு சென்சார்களை யூஸ் பண்ணி தீவிர வலிப்பு நோயை 98% வரைக்குமே துல்லியமாக கண்டறியக்கூடிய எபி வாட்ச் அப்படிங்கிற ஆப் வந்துட்டு உருவாக்கியிருக்குது ஆப்பிள் நிறுவனம். இந்த செயலி திடீர்னு ஏற்படக்கூடிய ஆபத்தான டோனிக் க்ளோனிக் அப்படிங்கிற மாதிரியான தசை விரைப்பு வலிப்பு

துல்லியமாக உணர்ந்து உடனடியாக அவங்களோட குடும்பத்தினருக்கு அவசர தகவல் அனுப்பும் திறன் கொண்டதாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சோனா 97.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள உருவாக்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கூட சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள திவாகரன் அவங்க கூட. அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா விமர்சனங்கள் மனிதனை வளர்க்கிறதா உடைக்கிறதா, விமர்சனங்கள் மனிதனை வளர்க்கிறதா உடைக்கிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை இருந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் நிஞ்சுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன

சத்யா, இப்போ உணவு ஊட்டச்சத்து இயல் உடல் எடை சீரமைப்பு பயிற்சி வந்து அளிக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்து இயல் உடல் சிடை சீரமைப்பு பயிற்சி அளிக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இளம்பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாட்கோ தனியார் நிறுவனத்தோடு இணைஞ்சு உணவு ஊட்டச்சத்து இயல் உடல் எடை சீரமைப்பு பயிற்சி அளிக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சேர சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி திராவிட பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பிளஸ் டூ மற்றும் முடித்த 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட குடும்ப ஆண்டு வருமானம் 35 லட்சம் ரூபாய் வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் www.thoughtco.com அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களிலுமே 50 நாட்கள் பயிற்சி வகுப்பு நடக்க இருக்குது. அங்கே தங்கி படிக்கக்கூடியவங்களுக்கு செலவை தாட்கோவே வந்துட்டு ஏற்கும் அப்படின்னும், இந்த பயிற்சியில் தேர்ச்சி பெறக்கூடியவங்க தகுதியானவர்கள் தனியார் நிறுவனங்களில் மாதம் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்குமே சம்பளம் கிடைக்கும்படி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அப்படின் மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்ககிட்ட சொல்லி மறக்காம அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. www.thoughtco.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அவங்கள மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, மணிகண்டன் அவங்க வந்துட்டு ஏற்காடு பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மணிகண்டன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களா நான் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, மறக்காமல் நம்ம சொன்ன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போது அடுத்த சாருமூர்லேன் பிஎஸ்பியுடைய காம்போவில் எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இப்போ உங்களுக்காக சொல்கிறதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பு என்னென்னா, விமர்சனங்கள் மனிதனை வளர்க்கிறதா உடைக்கிறதா. விமர்சனங்கள் மனிதனை வளர்க்கிறதா உடைக்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நிலவில் விளையாடப்பட்ட முதல் விளையாட்டு எது. நிலவில் விளையாடப்பட்ட முதல் விளையாட்டு எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கோல்ஃப் விளையாட்டு. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், சித்ராக்கா அன்னூர்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா மாரி தினேஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்ம சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயணர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாட வந்துட்டேன் துவாகர். இன்னைக்கு வந்து நிறைய வீட்டின் பெற்றோர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் வந்து பள்ளிகள்லாம் திறக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நேற்று தான் இந்த ஐடி கார்டு எங்கே வச்சேன், பேக் எங்கே வச்சேன், அந்த நோட்டை எங்கே மறந்துட்டேனே, டிஃபன் பாக்ஸை எங்கே போட்டேனே தெரியலையே, பெருப்பா வீட்டு கொடுத்துட்டனா, சித்தி வீட்டு கொடுத்துட்டனான்னு தேடிட்டு இருப்பீங்க. எல்லாத்தையுமே தேடி முடிச்சுட்டு ஒரு வழியாக 9 மணி ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ்ஸும் பண்ணுவாங்க. இத்தனைலாம் வந்து கலகலன்னு என்னதான் வந்து செட்டப் பண்ணாலும் கலகலன்னு இருந்த வீடு இப்போ வந்து அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் குழந்தைங்களை மிஸ்ஸும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் படிப்பு ரொம்ப அவசியம் இல்லை. எல்லாரும் பார்த்து சேஃபாக அவங்களோட குழந்தைங்களை அனுப்பிவிட்டு நீங்களும் கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க. அப்படியே வாகை சுடுவா கேட்டுட்டு நம்ம கிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு வந்து வாகை சுடுவால உங்களோட விளையாடுறதுக்காக சூப்பரான விளையாட்டு வானம் பூமி கடல் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு வித்தியாசமான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, இந்த வானம் பூமி கடல் அப்படிங்கிற விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வானம் பூமி கடல் அப்படிங்கிறத சொன்னால், வானம்னா வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு வாகனம் பேர் சொல்லணும் சரிங்களா. இப்போ ஏரோப்ளைன், ராக்கெட், அந்த மாதிரி ஜெட்டு இந்த மாதிரி சொல்கிறோம். கடல் அப்படின்னு சொன்னால் கடலில் போகக்கூடியது பரிசல், கடலில் தண்ணியில் போகக்கூடியது பரிசல், கப்பல், படகு இந்த மாதிரி சொல்லணும். தரை பூமி அப்படின்னா பூமியில் எக்கச்சக்கமாக இருக்குது, நிறையா வண்டி இருக்குது, காரு, பைக்கு, லாரி, பஸ்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக நம்ம விளையாட போகிறோம். அடுத்த 2 மணி நேரம் திவாகர் என் கூட நீங்களும் ஜாலியாக பேசிட்டு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோமா. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: ஹலோ மாணிக்கம்மண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம்மண்ணா. மாணிக்கம்மண்ணா ஃப்ளைட்ல போனது உண்டா?
2: இல்லைங்க, போல.
1: ஃப்ளைட்ல போகல. கப்பல்ல போயிருக்கீங்களா?
2: கப்பல்ல போயிருக்கேன்.
1: கப்பல்ல போயிருக்கீங்க? எங்க எங்க இருந்து எங்க போயிருக்கீங்க?
2: கன்னியாகுமரியில இருந்து அந்த பக்கத்துல அந்த
1: சிலைக்கு போயிருக்கீங்க?
2: விவேகானந்தர் மண்டபம் அப்படி பக்கமா போயிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. சரிங்க, நீங்க இதுல தரையில போகணும்னு நினைச்சு ஏதாவது போக முடியாம இருந்திருக்கா? தரையில போகிற வாகனத்துல இதுல ஏதாவது ஆசை இருந்திருக்கா?
2: இந்த மெட்ரோ ரயில்
1: அந்த மாதிரிலாம் போகணும். ஓகே ஓகே, சூப்பர் அண்ணா. சரிங்க மாணிக்கம்மண்ணா, நீங்க என்ன விளையாட்டு விளையாடணும்னு தெரியுமா?
2: தெரியுங்க, வானம் பூமி கடல். இதுல எந்த இது சொல்றீங்களோ அதுல இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை சொல்லணும். மூணு
1: அந்த தானா விளாண்டுருமா?
2: சரிங்க,
1: வானம் பூமி பூமி
2: ஏரோப்ளேன், காரு, பஸ்,
1: வானம், கடல், பூமி,
2: ஜெட்டு, கப்பல், சைக்கிள்,
1: கடல், பூமி, கடல், கடல்ல ராக்கெட் போகுமா?
2: கடல், பூமி, கடல், கடல்ல வந்து படகு,
1: என்ன பூமிக்கு இவ்வளவு வச்சுக்கணும்,
2: ஸ்கூட்டர், அப்புறம்
1: வாங்க சீக்கிரம், கடல்,
2: கடல்ல பரடி, போட்டு.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு. நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: அது என்ன படகு போட்டு? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தமிழை சொல்லிட்டு செகண்டுக்கு இங்கிலீஷை சொல்கிறேன். சூப்பர் அண்ணா, இருந்தாலும் நல்லா விளையாண்டு ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நான் கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ அண்ணா சூப்பர் விளையாண்டார்ல, அவருக்காக ஒரு கைத்தட்டல். நம்ம ஐடியா நல்ல உள்ளங்களை நீங்களும் இதே போலவே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக கொக்காணி அப்படிங்கிற மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: June 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ₹1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாள் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானம் பூமி கடல் அப்படிங்கிற ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் என்ன இடம் சொல்கிறேன்னோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே அதில் போகிற வாகனத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி
2: இருக்கீங்க?
1: சரி பாட்டி, நல்ல விஷயம்.
2: நல்லா இருக்கு சரி
1: பாட்டி, விளையாண்டுருவோமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, வானம் பூமி, பூமி
2: வானம் பூமி,
1: பூமியா
2: வானம், பாராசூட்,
1: பாராசூட் வாங்கணுமா? சரி பரவாயில்ல, சொல்லுங்க.
2: டூ வீலர், அந்த பைக்,
1: பைக் டூ வீலர். அவ்வளவுதான்,
2: டூ வீலர் தான், ஆனா சைக்கிள் அது பைக்.
1: சரி சரி பாட்டி, அடுத்து கடல் பூமி, கடல்
2: போட், கார், அந்த ஓடம்,
1: ஓடமா,
2: அமைதியான
1: நன்றி. நல்ல உள்ளங்களே தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா.

107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இப்போ நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிக்கிற சமயமாக பார்த்து உங்களுக்கு கருமேகம்னு ஒரு பாட்டு போடுறேன். கேட்டு குழுகுழுன்னு இருக்க இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னடா கவிஞரோட வேகமா எழுதிக்கிட்டு இருக்க?
4: எழுதுறதே கவிஞர் தான் மாமே.
3: ஆமா மச்சான், நீ 10வதுல எவ்வளவு மார்க்கட எடுத்த?
4: இப்ப எதுக்கு மச்சான் அதை கேக்குற?
3: இங்க எழுதுறத நீ அங்க எழுதிருந்தா ஃபெயில் ஆகாமையாவது இருந்திருப்ப.
4: விடு மச்சான், வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா. போ, நாம இப்படி எழுதுறோம், ஆனா வெண்ணெய் வியாபாரி எப்படி எழுதுவாங்கன்னு உனக்கு தெரியுமா?
3: அவரும் கையில தாண்டா எழுதுவாரு.
4: அதான் இல்ல, உருகி உருகி எழுதுவாரு.
5: Seventy years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na, ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், வானம் பூமி கடல் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த வானம் பூமி கடல் விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு இடம் சொல்லுவேன், வானம் பூமி பூமின்னு சொல்லுவேன், இல்லை வானம் கடல்னு சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்கிட்ட அங்கே போகக்கூடிய வாகனத்தோட பெயர் சொல்லணும். இப்போ வானம்னு சொன்னால் ஃப்ளைட்டு, பூமின்னு சொன்னால் ட்ரெயின், பஸ்ஸு, காரு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. கடல் அப்படின்னா கப்பல், படகு, இந்த மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி கேட்போம், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: இனிய மக்களை வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் சந்திரசேகர் பேசுகிறேன்.
3: வணக்கம் வணக்கம் சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வானத்துல போகக்கூடிய ஒரு வாகனம், கடல்ல போகக்கூடிய ஒரு வாகனம், தரையில போகக்கூடிய ஒரு வாகனம் சொல்லணும். சரிங்களா, விளையாடுவோமா? வானம் வானம் பூமி
4: ஃளைட் ஹெலிகாப்டர் ட்ரெயின்
3: பூமி கடல் பூமி
4: பூமிக்கு வந்து காரு ஷிப்பு பைக்
3: கடல் கடல் பூமி
4: போட்டு ஷிப்பு
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
4: தேங்க் யூ சோ மச் தேவா அண்ணா, உங்களுக்கும் சூப்பர் ஃபேன்டஸ்டிக் தேவா அண்ணா,
3: பை அண்ணா, பை. காட்பாண்டியில இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு

மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானம் பூமி கடல் அப்படிங்கிற இந்த வானம் பூமி கடல் அப்படிங்கிற பேரில் இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வானம்னு சொன்னால் வானத்தில் போகிற வாகனம், வானூர்தி இந்த மாதிரி ஏதோ ஒரு வாகனத்தோட பேர் சொல்லணும். கடல் அப்படின்னு சொன்னால் நீரில் போகக்கூடிய வாகனத்தோட பேர் சொல்லணும். நிலம் அப்படின்னு சொன்னால் தரையில் போகக்கூடிய வாகனத்தோட பேர் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டு. நான் உங்கள்கிட்ட வானம் பூமி கடல்னு கேட்பேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாகனம் பேர் சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் கோரணக்குடியில இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அருமை அருமை, நல்லா இருக்கோம். நான் நல்லா இருக்கோம் அண்ணா. இன்னைக்கு நம்ம
1: வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: எல்லாருமே அருமையா இருக்காங்க அண்ணா.
1: சரிங்க தம்பி
0: அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாடுறோம்?
1: இன்னைக்கு விளையாட்டு இப்ப ஏதோ சொன்னீங்க, வந்து
0: நீர்ல போகக்கூடியது கப்பல் படகு, தர நிலம் அப்படின்னு சொன்னா ட்ரெயின் காரு பஸ் பைக் இந்த மாதிரி சொல்லணும்னா. விளையாடுவோமா? ஓகே, வானம் பூமி கடல்.
1: வானம் பூமி கடல், விமானம், பேருந்து, படகு, இன்னொன்னு சொன்னீங்க, வானம் சொன்னீங்களா?
0: இல்ல, பூமி அதாவது நிலம், கடல், நிலம். பூமி, கடல், நிலம்.
1: பூமி, கடல், நிலம் சொன்னீங்களா? பூமினா
0: எல்லாமே, நிலம் தான். திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. நான் நம்ம கூட விளையாண்டதுக்கு மயிலியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் செமையான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் துவாக்கர் ரேனுடன் இணைஞ்சிருக்கீங்க.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலம், அதாவது வானம், நிலம், கடல் அப்படிங்கிற விளையாட்டு. நான் உங்கள்கிட்ட வானம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்கள்கிட்ட வானம் அப்படின்னு சொன்னேன்னா வானத்தில் போகக்கூடிய ஒரு வாகனத்தோட பேர் சொல்லணும். அதுவே பூமி இல்லை நிலம்னு சொன்னால் பூமியில் போகக்கூடிய ஒரு வாகனம் பேர் சொல்லணும். கடல் அப்படின்னா நீரில் போகக்கூடிய ஒரு வாகனம் பேர் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டுருக்கோம். நிலம், அதாவது வானம், கடல், நிலம் அப்படிங்கிற பேரில் இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அணிஞ்சிருக்காரு, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். மக்கா கேட்குதா?
2: ஹலோ,
1: வணக்கம். ஓகே, கலை செல்வி அக்கா கேட்கல போல. இன்னொரு டைம் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கக்கா. மக்களை நீங்களும் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னா இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம்.

0: இன்னைக்கு வானம் கடல் நிலம் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான செமையான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்மளோட சோனா எஃப்எம்ல இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்ப நம்ம கூட அந்த நேரம் இணைஞ்சுட்டாங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம், கேக்குதா?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், கேக்குதாக்கா? அக்கா வராங்க, பேசுறாங்க, போறாங்க, ரிப்பீட்டு. சூப்பர் சூப்பர் அக்கா, நல்ல டவர் இருக்கணுமா பார்த்து நின்று கால் பண்ணுங்கக்கா. மக்களே, இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். மக்களே, இது பார்க்குற உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால ஒரு சிறப்பான சூப்பரான செமையான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் வானம் கடல் நிலம் அப்படிங்கிறது. உங்ககிட்ட நான் வந்து வானம் சொன்னால் வானத்தில் போகிற ஒரு வாகனத்தோட பெயர் சொல்லணும், நிலம்னு சொன்னால் நிலத்தில் போகக்கூடிய ஒரு வாகனம், கடல்னு சொன்னால் தண்ணீரில் போகக்கூடிய ஒரு வாகனம் பெயர் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைந்திருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் நரிமதூர்ல இருந்து கலைச்சிருவீங்க அன்பு திவாகர் அவர்களே.
1: கலைசெல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா அருமையா இருக்கேன் கலைசெல்வி அக்கா.
2: அங்குள்ள அனைவரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன் அக்கா.
2: சொல்லுங்க திவாகர்
1: அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: நீங்க வானம் சொன்னா வானத்துல போற ஏதாவது ஒரு இதை சொல்லணும். பூமினா பூமியில போறது, நீர்னா நீர்ல போறது.
1: ஆமாக்கா, விளையாடுவோமா?
2: வாகனம் சொல்லணும்.
1: ஓகே, உங்களுக்கானது ஃபர்ஸ்ட் வானம் பூமி கடல்.
2: வானம் பூமி கடல் மூணுமே வா. விமானம். பூமியில வந்து கோழி.
1: கோழியா?
2: தண்ணில
1: வந்து கப்பலா? ஓகே, அடுத்து பூமி கடல். பூமி
2: பூமி கடல் பூமி அகில் வந்து இது படகு படகு சொல்லிட்டு முன்னாடியே இது கரிசல்.
1: அப்புறம்
2: மேட்டூர்
1: வட்டம் மயமுதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்டர் போயும் காதலன் வராத ஒரு கோபம்.

0: லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால், புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏ சாரா, கருப்பூர்ல June 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
5: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
6: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வானம் கடல் பூமி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து வானம் அப்படின்னு சொன்னால் வானத்தில் போகக்கூடிய ஒரு வாகனம் பெயர் சொல்லணும், கடல் அப்படின்னா கடல் தண்ணியில் போகக்கூடிய ஒரு வாகனம் பெயர் சொல்லணும், அதே மாதிரி பூமின்னு சொன்னால் பூமியில் போகக்கூடிய ஒரு வாகனம் பெயர் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் தேவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்க.
5: கோவிந்தசாமி நான் எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கிறேன், நீங்களா நல்லா இருக்கிறீங்களா?
5: எல்லாருமே அருமையா இருக்கோம்ணா.
7: சரிங்க
5: கோவிந்தசாமி, நான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
7: சரிங்க, வானம் நிலம் கடல் இப்படி சொல்லுவீங்க. இதுல போற வாகனத்தை நாங்க ஏதோ ஒரு வாகனத்தை பேர சொல்லணுங்க.
5: ஆமாங்க, நான் விளையாடுவோமா?
7: விளையாண்டுலாங்க.
5: வானம் கடல் பூமி,
7: ராக்கெட்டு, இது படகு, டூ வீலர்ல வந்து பைக்கு.
5: சூப்பர் சூப்பர். நான் அடுத்து வானம் பூமி கடல் அதே தான் திரும்ப சொல்றேன், வானம் பூமி கடல், வேற ஏதாவது சொல்லுங்க.
8: நம்ம மக்களின்
5: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு துள்ளலான சில சாமியான பாட்டு தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 703-666-3330.
2: ஆயிஷா, ஒரு நொடி, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன் உன்னை பார்க்க, உன் கைய பிடிக்க, உன் கண்ணுல தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க. வந்துட்டு இருக்கேன் காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

0: நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானம் கடல் நிலம். வானம் கடல் நிலம் இல்லைன்னா பூமி அப்படிங்கிற பேர் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நான் வந்து வானம் கடல் நிலம்னு சொன்னால், வானத்தில் போகக்கூடிய ஒரு வாகனம் பேர், கடல் தண்ணியில் போகக்கூடிய ஒரு வாகனம் பேர், அதுக்கப்புறம் தரையில் போகக்கூடிய ஒரு வாகனம் பேர் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் நிலத்திலாமா.
3: வணக்கம் வணக்கம் பாஸ்கரா, நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: அற்புதம்
3: அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நெருப்புக்குள்ள போறக்கூடிய வாகனம் இல்லைங்களே, நெருப்புக்குள்ள போகாத, நெருப்பு அணைகளுக்கு போவோம். சரிங்க, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கானது வானம் பூமி கடல். ராக்கெட், மிதிவண்டி. ஓகே,
4: கப்பல்.
3: சூப்பரண்ணா. அடுத்து பூமி, பூமி கடல்.
4: ஆட்டோ,
3: ஆட்டோ.
4: மகிழுந்து,
3: மகிழுந்து. ஓகே,
4: படகு.
3: சூப்பர் சூப்பர் பாஸ்கரண்ணா, அருமையாளா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றி.
3: டால்மிய காலனில இருந்த பாஸ்கரண்ணா கால் பண்ணி சிறப்பா சூப்பரா அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சொல்வா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களை இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பேர் தான் வானம் கடல் நிலம் அப்படிங்கிறது. உங்ககிட்ட நான் வந்து வானம் கடல் நிலம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அதில் போகக்கூடிய வாகனம் பேர் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: கடல் பாத்தீங்கன்னா கப்பல், பூமி பாத்தீங்கன்னா இது சைக்கிள்.
6: சூப்பர் அண்ணா. அடுத்து பூமி.

0: கடல் பூமி.
1: புரியல,
0: பூமி கடல் பூமி.
1: ஓ, பூமி கடல் பூமிங்களா?
0: ஆமா ஆமா.
1: மாட்டு வண்டி.
0: ஓகே.
1: நீர்மொழி கப்பல்.
0: ஓகே.
1: இது பைக்கு.
0: சூப்பர் சூப்பர் ராஜேஷ்கண்ணா, அருமையா நீங்க. நன்றி அண்ணா.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: நன்றி, சூப்பராக விளையாண்டாரு ராஜேஷ்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த பாட்டை கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட பாடலுக்கு பிறகு மீண்டும் விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி யார் கூட விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கப்ப தான் நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து நாகராஜன் அண்ணன் வந்தார். அவர் கூட இன்றைக்கி வானம் கடல் பூமி அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டு நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: மேட்டுப்பாளையத்திலிருந்து நாகராஜன்.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேண்ணா.
3: சரி, ஒரே ஒரு ஜோக் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா?
2: ஆ, கண்டிப்பாண்ணா. இங்க வந்தாலே ஜோக் கேட்காம எப்படி விட்டுறது உங்களை?
3: ரெண்டு பேருங்க, அதுல ஒருத்தர் கல்யாணம் கொஞ்சம் நாளாகுது, கொஞ்சம் சோகமா இருக்காரு. இவர் கேக்குறாரு, ஏப்ப கொஞ்சம் சோகமா இருக்கேன்னு. இல்லப்பா, ரெண்டு நாளா என் பொண்டாட்டி எங்க வழிக்கு வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்றப்பல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களான்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்ற சர்வீஸ் போயிட்டு வந்த வண்டியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பொண்டாட்டியும் ரெண்டு நாள் அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு.
2: இதெல்லாம் வந்து நீங்க உங்க வீட்டுல கேட்காத மாதிரி பாத்துக்கணும். சூப்பர், அருமையான நகைச்சுவை. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு விளையாண்டுலாமா?
3: வானம் பூமி கடல்.
2: ஆமா, விளையாண்டுருமா? வானம் கடல் கடல்.
3: வானம் கடல் கடல். வானம் வந்து ஆகாய விமானம், கடல் வந்து கப்பல், அப்புறம் போட்டு.
2: ஓகே, நிலம் கடல் நிலம்.
3: நிலம் வந்து பஸ் பேருந்து சொல்லலாம். கடல் வந்து அதே மாதிரி கப்பல். இன்னொன்னு அதே கடல் தான் சொன்னீங்க?
2: இல்ல, நிலம்.
3: நிலம் இது கார் சொல்லலாம்.
2: சூப்பர் நாகராஜன் அண்ணா, அருமையா நீங்க. நன்றி. நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து நாகராஜன் அண்ணா கால் பண்ணி ஒரு அருமையான ஜோ கூட நகைச்சுவையோட நம்ம விளையாட்ட ஆரம்பிச்சு சூப்பராக முடிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்பிட்டு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாண்ட மக்களே, பாய் பாய். உங்களுக்காக சூப்பரான பாட்டு சமையான நிகழ்ச்சியெலாம் நம்ம சோனா எஃப்எம்ல காத்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன் மக்களை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து உன்னை பார்த்தாலே. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

சாயம். ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இயற்கையோட படைப்பை என்னன்னு சொல்றது, பறவை இனத்தை சேர்ந்ததா இருந்தாலுமே பாலூட்டிகளை போலவே செரிமான பண்புகளை கொண்டு ஆராய்ச்சியாளர்களை வியப்புல ஆழ்த்தக்கூடிய ஒரு பறவை தாங்க ஹோயட்சின். தென் அமெரிக்காவில அமேசான் காடுகளை காணக்கூடிய இந்த பறவைகள் மாடுகள் போலவே உணவை திரும்பவும் வாய்க்கு கொண்டு வந்து நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு அசை போடக்கூடிய பழக்கம் கொண்ட ஒரே பறவை இதுதான். பாத்துக்கோங்களேன், இதனுடைய விசித்திரமான தோற்றம், செரிமான முறை, அதோட குஞ்சுகளோட தனித்துவமான நகங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த பறவைங்க கிட்ட இருந்து முற்றிலுமா வேறுபடுத்தி காட்டுது. முக்கியமா சொல்லணும்னா தென் அமெரிக்காவில இருக்கக்கூடிய அமேசான் மற்றும் ஒரினோகா நதிப்படுகைகள்ல காணப்படுது. மத்த பறவைங்க கிட்ட இருந்து இது முற்றிலுமா மாறுபட்டு இருக்கிறதுனால இத வந்து வாழும் தொல்லுயிர் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. அசை போடக்கூடிய விசித்திரம் பொதுவா பறவைகள் பழங்கள் அல்லது பூச்சிகளை உண்ணும். ஆனா ஹோயட்சின் பெரும்பாலும் இலைகளை உணவா உட்கொள்ளுது. இலைகள்ல இருக்கக்கூடிய செல்லுலோஸ் செரிமானம் ஆகிறது கடினமா இருக்கு. இதுக்காக மாடுகளை போலவே இதனுடைய உணவு குழாயின் ஒரு பகுதி பெரிய பையா உருவெடுத்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இலைகளை செதைச்சு நொதிக்க வைக்குது. இந்த நொதித்தல் செயல்முறையினால இந்த பறவையோட உடல்ல இருந்து ஒரு விதமான மாட்டுசாண வாசனை அல்லது அழுகிய மனம் வீசும்னு சொல்றாங்க. இதனால இத நாற்றம் அடிக்கக்கூடிய பறவை அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே வேட்டைக்காரர்கள் இத வந்து விரும்பி வேட்டையாடுறதில்ல. உடல் அமைப்பு மற்றும் தோற்றம் அப்படின்னு பார்க்கும் போது பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். முகம் வந்து நீல நிறத்திலையும் கண்கள் சிவப்பு நிறத்திலையும் தலையில நீண்ட இறகுகளால ஆன ஒரு கிரீடம் போன்ற அமைப்பும் இருக்கும். இதனுடைய செரிமான பை ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால மார்பு தசைகள் வளர்றதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. இதனால இந்த பறவையால நீண்ட தூரம் பறக்க முடியாது. குஞ்சுகளின் விசித்திர நகங்கள் ஹோயட்சின் பறவையின் குஞ்சுகளுக்கு இறக்கைகளின் நுனியில் ரெண்டு நகங்கள் இருக்கும். இது மரக்கிளைகள் ஏறத்துக்கு இந்த நகங்களை பயன்படுத்துது. எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு குஞ்சுகள் மரத்துல இருந்து நேரா கீழே இருக்கக்கூடிய ஆற்று நீர்ல குதிச்சிடுமா. அதுக்கப்புறமா ஆபத்து நீங்கின உடனே இந்த நகங்களோட உதவியோட திரும்பவும் மரத்துல ஏறிடும். பறவை வளர்ந்த உடனே இந்த நகங்கள் மறைஞ்சு போயிடுது. இது கூட்டமா வாழக்கூடிய பழக்கம் கொண்டதா இருக்கு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பறவையின் கூட்டுல இருக்கக்கூடிய முட்டைகளை அடைக்காக்க இல்லனா குஞ்சுகளை பராமரிக்க முந்தைய பருவத்துல பிறந்த அண்ணன் அக்கா பறவைகளும் உதவி செய்யும். ஒரு விதமான கரகரப்பான சத்தத்தை எழுப்புமா. அப்பப்பப்பா என்னங்க ஆச்சரியமான விஷயமா அப்படி வந்துகிட்டே இருக்கு அப்படின்றீங்களா? காலப்போக்குல காடுகள் அழிப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தினால இத்தகைய அரிய வகை உயிரினங்கள் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் போன்ற இயற்கை சூழலை பாதுகாக்கிறது ஹோயட்சின் போன்ற அதிசய பறவைகளோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவே அவசியம்னு சொல்றாங்க. இயற்கையோட இந்த வாழும் தொல்லுயிர் நமக்கு பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு உன்னத படைப்பு அப்படின்னு சொல்லும் போது ஆச்சரியமா தாங்க இருக்கு. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சேலமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
3: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
3: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
3: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
3: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
3: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் மாலதி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஏற்காட்டுல விவசாயிகளுக்கு நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடுல இருந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து நிறைய பயிற்சிகளும் கொடுத்துட்டு வரோம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து பயிற்சிகளா கொடுக்குறோம். அது இல்லாம கிராப் கல்டிவேஷன்ல, அதாவது சாகுபடி முறைகளையும் வந்து ஆர்கானிக் மெத்தடா இயற்கையா வர்றது, இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி பண்றது, இதெல்லாமே நம்ம வந்து பயிற்சியா கொடுத்துட்டு இருக்கோம். இங்க இந்த செடி வகைகள் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இங்க வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் உயிர் உரங்கள், அப்புறம் பயோ பங்கிசைட்ஸ், அதாவது பூச்சி நோய் தாக்குதல் வராம தடுக்கிறதுக்கான பயோ ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம், அந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸும் வச்சிருக்கோம். இல்ல பாத்தீங்கன்னா அசோஸ்பைலம் பாஸ்போபாக்டீரியா, இது ரெண்டும் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லலாம். வேம் வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா, இது வந்து வேர்சூழ் உட்பூசணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்சூழ் உட்பூசணம் இருக்கிற இடத்துல நோய் தாக்கக்கூடிய நோய் தரக்கூடிய கிருமிகள் வந்து வராது. ஸோ முன்னாடியே விவசாயிகள் வந்து இந்த வேம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பயிருக்கு சாகுபடி செய்யற பயிருக்கு வந்து நோய் தாக்கும் கிருமிகள் வராது, ஸோ நோய் அணுகக்கூடிய அபாயம் இருக்காது. அடுத்தது மேல வெர்மி கம்போஸ்ட், அதுவும் நம்ம வந்து உரமா பயன்படுத்துறோம். விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா விவசாய பயிற்சிகள் மட்டும் இல்லாம விவசாயம் தொடர்பான தொழில் முனைவோர் பயிற்சிகளாகவும் நம்ம கொடுக்குறோம். அது பாத்தீங்கன்னா நர்சரி எஸ்டாப்ளிஷ் பண்றது, எந்த மாதிரி வந்து காஃபி மிளகு, அப்புறம் நிறைய தோட்டக்கலை பயிர்களை எப்படி சாகுபடி முறை பண்ணுறது, அதே மாதிரி

நியூட்ரிஷன் கார்டன், கிச்சன் கார்டன், ரூஃப் கார்டன், வெர்டிகல் கார்டன், இதெல்லாம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பராமரிக்கிறது, அப்புறம் இன்டோர் பிளான்ஸ், வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஆஃபீஸ்க்குள்ள வைக்கக்கூடிய அந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ப்ராபகேஷன் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து உள்ள வச்சு பராமரிக்கலாம், அப்புறம் லேண்ட்ஸ்கேப்பிங், போன்சாய் மேக்கிங், அப்புறம் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், ட்ரை ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்புறம் வெஜிடபிள் கார்விங், அப்புறம் பிளான்ஸை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ண

0: மஷ்ரூம் எப்படி ப்ரொடக்ஷன் பண்றது, ஸ்பான் எப்படி உற்பத்தி பண்றது, மஷ்ரூம்கான கல்டிவேட் பண்றதுக்கான ஒரு சீடு தான் ஸ்பான் அப்படின்னு சொல்லுவோம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப வந்து புதுசா பூக்கள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி அரேஞ்ச் பண்றது, அதே மாதிரி ஒரு சில பூக்கள் பாத்தீங்க அப்படின்னா ட்ரையா போயிடும், அந்த பூக்களை எப்படி வந்து அரேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் அதே போல டிசு கல்ச்சர் முறையில எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்க சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னடா கவிஞரோட வேகமா எழுதிக்கிட்டு இருக்க?
4: எழுதுறதே கவிஞர் தான் மாமே.
3: ஆமா மச்சான், நீ 10வதுல எவ்வளவு மார்க் எடுத்த?
4: இப்ப எதுக்கு மச்சான் அதை கேக்குற?
3: இங்க எழுதுறத நீ அங்க எழுதிருந்தா ஃபெயில் ஆகாமையாவது இருந்திருப்ப.
4: விடு மச்சான், வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா. போ, நாம இப்படி எழுதுறோம், ஆனா வெண்ண வியாபாரி எப்படி எழுதுவாங்கன்னு உனக்கு தெரியுமா?
3: அவரும் கையில தாண்டா எழுதுவாரு.
4: அதான் இல்ல, உருகி உருகி எழுதுவாரு.
5: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: கருப்பூர் செங்கரடு கிராமத்துல இருந்து கோகுல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சொட்டு நீர் பாசனத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பாதுகாப்பு வழிமுறைகள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அது பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஒரு கேட் வால் திருப்பி விட்டு நீங்கள் வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். வெளியில் போயிட்டு வரலாம். ஒரு 1 hour 2 hour அலாரம் வச்சு திரும்பி வந்து யாராவது திருப்பு கூட சொல்லிடலாம். இந்த கேட் வால் மாற்றி திருப்பினா அவங்களே திருப்பிடுவாங்க. அது எப்பவும் போல் பாஞ்சிடும். ஒவ்வொரு மம்முட்டி எடுத்து ஒரு மடமுடையாக வெட்டி திருப்பவே தேவையில்லை. எங்கேயாவது எலி கடிச்சிருந்தா

0: நடுவில் ஓசி அதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஒரு டேப் பண்ணி பண்ணிவிட்டால் மறுபடியும் அந்த தண்ணி பாட்டுக்கு எந்த பிளாக்கெல்லாம் போயிட்டே இருக்கும். இது வந்து இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம் போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம இயற்கை உரத்தில் பார்த்திங்கன்னா மீனமுலெல்லாம் கொடுக்கும். மீனமுலை சொல்லுவோம், மீனமுலன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் கழிவு எடுத்து நாட்டு சக்கரை, மீன்கள் 5 கிலோ நாட்டு சக்கரை 5 கிலோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ரெண்டையும் ஒரு 15 நாள் ஊரல் போட்டு அது மீனமில் கரைசல்னு சொல்லுவாங்க, அதை மூடி வச்சு ட்ரம்மில் கலக்கி விட்டு ஒரு 15 டேஸ் கழித்து எடுத்தால் அது ரொம்ப எல்லாமே தண்ணியாக ஆகிடும், ஃபுல்லாகவே தண்ணியாக ஆகிடும். அதை நீங்கள் ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 100 ml அந்த மாதிரி கலந்து விடும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, கரும்பு வந்து ரொம்ப செழிப்பு, கரும்பு மட்டும் எல்லா பயிருக்குமே ரொம்ப அது காமனான இயற்கை உரம், அது பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக வளரும். ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இனிப்பில் தான் அதிகமாக டெவலப் போக, அந்த மீன் வந்து மக்கும் போது அந்த இனிப்பு வேகமாக மக்க வச்சு மைக்ரோ ஆர்கானிசம் அதிகமாக்கி நமக்கு கொடுக்குது. அதனால நம்ம அப்படியே விடும்போது ஈஸியாக போய் அந்த நுண்ணுயிர்கள் வந்து எந்த ஒரு செடியையும் நல்லா வளர்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை எப்படி கொடுக்கலாம்னா, மீனெல்லாம் ஒரு ஆள் போட்டு பக்கெட்டில் உரத்தை கொட்டி வாய்க்கால் வாய்க்காலாக விதைப்பாங்க, இப்போலாம் அப்படி தேவையில்லை. வாய்க்கால் வாய்க்காலாம் நம்ம ஓஸ் போட்டு வச்சுருக்கிறோம், சொட்டுநீர் ஓஸ், அதில் நம்ம ஃபில்டரில் அதை ஊற்றிட்டாலே அது கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கலந்து போயிட்டே இருக்கும், அது அந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இதை பற்றியான தேடல் நாலேஜ் பண்ணி விவசாயம் பண்ணால் ரொம்ப எளிமையாக பண்ணலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் செலவு குறைக்கிறதுக்கான வழிகளை பண்ணால் தான் லாபம் கிடைக்கும்.
1: நீங்க கேட்டு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப முன்னாடி எல்லாம் உரம் வந்து பயிருக்கு போடணும் அப்படின்னா பக்கெட்ல போட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து நாங்க விதைப்போம், கையில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே விதைப்போம். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நிறைய டெக்னாலஜி வந்து வந்துருச்சு, சொட்டு நீர் பாசனம் வழியாவே நம்ம வந்து உரத்தை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு கருவாட்டு பொறிகளை வச்சு அதை எந்த மாதிரியான வழிமுறைகள்ல நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதை இந்த பண்பை பயன்படுத்திட்டு நம்ம சின்ன ஒரு டப்பாலையோ ஒரு சின்ன ஒரு ஏதாவது கொட்டாங்குச்சி மாதிரி இருந்தால் கூட போதும், ஆனால் மூடி மாதிரி இருக்கணும் மேலே. அந்த மாதிரி அதில் வச்சுட்டு இதை வந்து நம்ம அந்த ஒரு கருவாட்டு துண்டை வச்சுட்டு பக்கத்திலே வந்து கெமிக்கல், அதாவது ஒரு பஞ்சில் வந்து ஒரு 2 மில்லி 3 மில்லி கெமிக்கல் நினச்சி அந்த பஞ்சில் வச்சுட்டு அப்படியே அங்கங்கே ஒரு 5 ஒரு 6 இடத்துல வச்சிட்டோம்னா இந்த ஈக்கள் அது கவர்ந்திழுத்து அந்த டப்பா எங்கே இருக்கோ அதுக்குள்ளே தேடி போகும். அங்கே வந்து மருந்து இருக்கும், ஸோ இதை தேடியும் போகும், பக்கத்திலே மருந்து இருக்கும், அது மேலே பட்டு இந்த மருந்து ஸ்மெல்லில் அது வந்து இறந்துடும். ஸோ இந்த மாதிரி கருவாட்டு பொரியை வச்சோம்னாலும் இந்த வந்து இந்த புடலை பாகல் இந்த மாதிரி வந்து இதற்குடைய பழைய ஈக்கள் இந்த ஈக்களை வந்து நம்ம கவர்ந்தெடுத்து அழிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த பழங்களை வந்து மருந்து அடிக்கிறதுக்கு கூட நம்ம ரொம்ப யோசிச்சு தான் மருந்து அடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நேரடியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். ஸோ எந்த மருந்து அடித்தாலுமே வந்து 15 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம மருந்து அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணணும். முக்கியமாக இன்னொன்று பண்ண வேண்டியது, இந்த பழங்கள் பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காயாக இருக்கட்டும் இல்லை கத்திரிக்காய் இதெல்லாமே ஒரு வாரம் கேப்லையாவது நம்ம மருந்து அடிக்கணும். ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம அறுவடை பண்ணி அதை வந்து அந்த மகசூலை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா கழுவிட்டு பச்சை தண்ணியில் முதல்ல கழுவணும், அப்புறம் சுடுதண்ணில் போட்டு கழுவுன பின்னாடி அதனுடைய எஞ்சின் நெஞ்செல்லாம் போகிற மாதிரி பண்ண பின்னாடி தான் நம்ம உபயோகப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எடிபிள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அந்த எந்த அளவுக்கு நம்ம பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்ம உடலுக்கோ இல்லை நம்ம விற்கக்கூடிய அந்த கன்சியூமர் நம்ம கொடுக்கக்கூடிய இவங்களுக்கோ வந்து பாதிப்பு இல்லாத மாதிரி நம்ம கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறது ஒரு வகை இருந்தாலும் பூச்சிக்கொல்லிகள் எவ்வளவு எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைக்கணும். அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகளை குறிப்பிட்ட அளவு தான் அடிக்கணும். இப்போ ஒரு பொதுவான ஒரு இது என்னன்னா, பூச்சிக்கொல்லிகள் அடிக்கும் பொழுது நம்ம தண்ணி ஊற்றி அடிக்கிறோம். எவ்வளவு தண்ணி ஊற்றுறதுன்றது நிறைய விவசாயிகளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி, அது வந்து கத்திரியா இருந்தாலும் சரி வெண்டைக்காயா இருந்தாலும் சரி இல்லை வந்து தக்காளியா இருந்தாலும் சரி, ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணாதான் அந்த 200 லிட்டர் தண்ணி வந்து அந்த செடிகளுக்கு போய் சேரும். அப்ப அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மருந்துகளும் செடிகளோட போய் செடிகளுடைய பார்ட்ஸ் லீஃபோ இலையா இருந்தாலும் சரி பூவா இருந்தாலும் சரி பழமா இருந்தாலும் சரி அந்த இடத்த சேர்ந்து அடையணும். அப்பதான் வந்து அந்த பூச்சிக்கொல்லியோட எஃபெக்ட் வந்து அந்த பூச்சிக்கொல்லியோ தாவர பூச்சிக்கொல்லி எதா இருந்தாலும் அந்த எஃபெக்ட் வந்து பூச்சிக்கு போகும், அப்ப பூச்சிகள் சாகும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பூச்சிக்கொல்லிகளை குறிப்பிட்ட அளவுதான் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்க்க

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள்.
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்ன ஆச்சரியம், இது அதிசயமா? ஆமாங்க, இது மாம்பழமா இல்லைன்னா காளானா. கேரளாவில் கண்டறியப்பட்ட அபூர்வ நிலமாங்காய். அங்கே இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆச்சரியமா இதை பற்றி சொல்கிறாங்களாமே. சொல்லும் போதே இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. இப்போ உள்ளூர் மக்களால் அன்போடு நிலமாங்காய் இல்லைன்னா சிதல் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்மையாலுமே ஒரு பூஞ்சை வகை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அறிவியல் பெயர் ஸ்க்லேரோட்டியம் ஸ்டீபிடா. கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரக்குறிசி கிராமத்தில் ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை தோண்டினப்ப மண்ணுக்கு அடியில உருண்டை உருண்டையா ஏதோ இருக்கிறத பார்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏதோ விசித்திரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவருக்கு காத்திருந்தது ஒரு பெரிய ஆச்சரியம். அது பார்க்கறதுக்கு மாம்பழம் போல இருந்தாலுமே உண்மையாலுமே அது ஒரு அபூர்வ மருத்துவ காளான். உள்ளூர் மக்களால அன்போடு நிலமாங்காய் அல்லது சிதல் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்மையாலுமே பூஞ்சை வகைன்னு சொல்லலாம். இது கரையான்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களை இருப்பிடமா கொண்டு மண்ணுக்கு அடியில ரகசியமா வளரக்கூடிய குணம் கொண்டதா இருக்கு. இதனுடைய வடிவம் மாம்பழத்தை போலவே இருக்கிறதுனால மக்கள் வந்து இதுக்கு நிலமாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. பாரம்பரிய வைத்தியத்துல இந்த நிலமாங்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்தா பயன்படுத்தப்பட்டு வருது. ஆய்வாளர்கள் மற்றும் கிராம மக்களோட கூற்றுப்படி இது பல நோய்களுக்கு தீர்வா அமையுது. வயிற்று பிரச்சனைகள் மற்றும் மஞ்சள் காமாலைக்கு மருந்தா பயன்படுத்தப்படுது. சளி, இரும்பல் மற்றும் காது வலிய குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கிறதா கருதப்படுது. உடல் வலி மற்றும் இதர உபாதைகளுக்கும் இது ஒரு சிறந்த நிவாரணியா சொல்லப்படுது. இருந்தாலுமே இந்த மருத்துவ குணங்கள் குறித்த அறிவியல் ஆய்வுகள் இப்பதான் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த நிலமாங்காய் அவ்வளவு சீக்கிரமாவே யாருக்குமே கிடைச்சிடாது. கேரளாவில பலத்த மழை காலத்திலோ இல்லனா மழை முடிந்த ஈரப்பதம் நிறைஞ்ச காலத்திலோ தான் இது வந்து மண்ணுக்கு அடியில உருவாகுது. ஒரு விவசாயி சாகுபடிக்காக நிலத்தன் தோண்டனப்ப சுமார் 20க்கும் மேற்பட்ட நில மாங்காய்கள் சிக்கனது ஒரு அதிர்ஷ்டமாவே வந்து பார்க்கப்படுது. அறிவியல் உலகம் இத முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத்தகைய அரிய வகை உயிரினங்கள் அழிஞ்சி வரதே அப்படின்ற அச்சமும் இப்ப கொஞ்ச நாளா வந்து எழுந்துட்டு இருக்கு. இயற்கை நமக்காக மண்ணுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்க கூடிய இது போன்ற அதிசயங்களை நாம காக்க வேண்டியது அவசியம் இல்லையா? எப்பவுமே நம்ம எல்லாத்துக்குமே புதுசா ஒரு தாவரத்தை பார்த்தா ஒரு காய பார்த்தாவோ இல்லனா ஒரு பழத்தை பார்த்தாவோ அது என்ன காயா இருக்கும், என்ன செடியா இருக்கும், என்ன மரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல நம்மள நிறைய பேர் ஆர்வமா தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் கூட. காளானா மாம்பழமா அப்படின்னு தெரியாம ரொம்ப ஆச்சரியத்துல இந்த மாதிரி விஷயங்களை அங்க இருக்கவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சரவணா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான். இவங்க வந்து சமூக சேவை, அதுக்கப்புறம் கலை, உலக சாதனை, பெண்கள் முன்னேற்றம், சிலம்பம், ஊடகம், இந்த மாதிரி பல தனித்துவமான துறைகள்ல அவங்களோட வெற்றிய பார்த்துட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்க ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து சேவா ரத்னா விருதும் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் வந்து டாக்டர் ஹேமலதா மேம். அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க, என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி மத்த எல்லாருக்குமே பயனுள்ளதா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி கொடுங்க மேம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் ஹேமலதா, சேலம் அரிசிப்பாளையம் பகுதியில இருந்து தான் இங்க வந்திருக்கேன். என்னுடைய கலை பயணம் மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுடைய மேம்பாட்டுக்கு நிறைய ஒர்க் வந்து நாங்க சப்மிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வந்து உலக சாதனைகள் புரியணும், தனித்திறன்கள் வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து நாங்க இந்த வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதோட சமூக பணிகளிலும் வந்து அதிகமா ஈடுபடுத்துறதோட பெண்களையும் குழந்தைகளையும் சேர்த்து ஈடுபடுத்தி நாங்க உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு சிவில் இன்ஜினியரா தொடங்கின என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பல்முக திறமையாளரா வெளியில கொண்டு வந்திருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது எப்போ இருந்து உங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு மேம்? அதாவது உங்க கல்லூரி பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி உங்களோட இந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: என்னுடைய கல்லூரி பயணம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன். ஸோ முடிக்கக்குள்ளவே எல்லா பெண்களுக்கும் கல்யாண நகரம் மாதிரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ 2 வருஷம் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா விட்டுட்டு ஒரே பொண்ணு. ஸோ அப்பாட்ட கூட்டிட்டு வந்தாச்சு. வீட்டில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்ச சமயத்தில் சரி வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு கலை பயிற்சி வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் புக்கில் தான் வரும். அந்த புக்கில் இருந்ததை படித்து படித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்க ஆரம்பித்து அப்புறம் ஒரு சிறு தொழில் முனைவோராக வந்து நான் உருவெடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போ வந்து ஆர்கானிக் ஃப்ளார்ஸ் மேக் பண்ணுறது, ஒரு ரோஜா பூ செய்கிறது நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. அதை வந்து சேலம் மாவட்டம் முழுக்க நான் வந்து அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல ஒரு கலையாசிரியர் என்னை பார்த்து இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு என்னை வெளியில் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க மூலியமாக என்னுடைய ஒரு சின்ன ஒரு பயணத்தை தொடங்கினது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு வந்து நிறைய அகாடமிஸ்க்கு நாங்கள் ஒரு முன்னுதாரமாக இருக்கிறோங்கிறதுல ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து ஓவிய ஆசிரியராக இருந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்துச்சு மேம்?
2: எல்லாருக்கும் ஒரு திருப்பம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஆனால் அது வந்து எனக்கு 2-3 இடத்துல கிடைச்சிது. ஆனால் என்னுடைய இந்த ஆசிரியர் பணியை வந்து நான் எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் உள்ளே போனேன். வெறும் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் படித்ததோட ஒரு சப்ஜெக்ட் டீச்சராக வேலை கேட்க போன இடத்துல அவங்க வந்து இல்லை நீங்கள் ஓவியத்திலேயே நீங்கள் உங்களுடைய சப்மிஷன் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட சர்டிஃபிகேட் அப்போ இல்லை, சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் வாய்ப்பு தரோன்னு எனக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பில் உள்ளே போனதுக்கப்புறம் நான் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதோட நானுமே ஒரு மாணவியாக மாறி அரசு கலைக் கல்லூரியில் சென்னையில் கரஸ்பாண்டன்ஸில் நான் படித்தேன். டிப்ளமோ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படி தான் முடித்தேன். அதோட வந்து நாங்கள் வந்து ட்ராயிங் ஹையர் கம்ப்ளீட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணியும் வச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய கல்லூரி வாழ்க்கைங்கிறத வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரியராக இருந்து அதையும் வந்து நான் கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பள்ளி பருவத்தில் ஒரு ஆசிரியராக, ஒரு ஓவிய ஆசிரியராக மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கறதாகட்டும், ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்கறதாகட்டும், ஒரு ஸ்டேஜ் ஃபியரில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கறதாகட்டும், எனக்கு வந்து அவ்வளோ ஆங்கிலம் பேச வரதுனா தமிழ் மீடியத்தில் படித்த பொண்ணு. ஸோ அந்த வந்து சிபிஎஸ்இ போர்டு, ஸோ ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் படிக்கணும். ஸோ அப்படி இருக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸையும் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலயமா ஆங்கில புலமையும் நாங்கள் வந்து அங்கே கற்றுக்கிட்டேன். அதோடு எங்கேயும் தைரியமாக சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணி பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எனக்கு என்னுடைய பள்ளி நிர்வாகம் எனக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. வாய்ப்புகள் என்றைக்குமே வரது அழகாக நம்ம பயன்படுத்துறது தான் இருக்குது. நம்ம அந்த இடத்துல ஒதுங்கி நின்னோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்படுவோம். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்னுடைய ஆசிரியர்

0: அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நீங்க படிச்சது ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை இழக்காம அதுல இருந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான ஹேமலதா மேம் அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்குச்சு, எப்படி அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம்

0: மணிலிருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட் அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டிலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதாக அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காய், மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல்.

0: கிரேசி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே டாக்டர் ஹேமலதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி அவங்களோட லைஃப்ல இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி மத்தவங்களுக்கு பயனுள்ளதா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், பொதுவா பெண்கள் அப்படின்னா வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க, நிறைய தடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படி மேம் தொடர்ந்து இந்த விஷயத்துல பயணிச்சுட்டு இருக்கீங்க?
1: கண்டிப்பா, ஏன்னா

0: அவருக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் வரதுனால அவருக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறது அவ்வளவு பிடிக்காது. சோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து குப்பை எடுத்து ஒட்டுற என்னுடைய முதல் வருமானம் 50 ரூபாய். சோ இந்த ஒரு சின்ன வருமானத்துக்காக வந்து இவ்வளவு மாத்திரம் போராடுறேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பேசினாங்க. சோ அதையும் தாண்டி நாங்க வந்து வந்தோம்.
1: ஓகே ஓகே மேம். பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாவே நிறைய தடைகள் வரும், அந்த மாதிரி தான் உங்களுக்கும் சில தடைகள் இருந்தாலும் நீங்க அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க மேம். அடுத்தது தொடர்ந்து பயணிக்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்க ஃபேமிலியில ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க மேம்?
0: எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் என்னுடைய கணவர். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஆணுக்கு பெண் துணை அப்படிங்கறத தாண்டி ஒரு பெண்ணுக்கு ஆண் துணையா இருந்தது அப்படின்னு சொன்ன என்னுடைய கணவர் தான். ஏன்னா எதை செஞ்சாலும் நீ தைரியமா செய் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவர் ஸ்ட்ரகிள் ஆனாலும் என்னுடைய வளர்ச்சியில வந்து நிறைய வந்து சப்போர்ட், பேக் போனா இருந்து வெளியில முகம் காட்டாம இருந்தாலும் நீ செய்யறது சரியான பாதையா தான் இருக்கும் சரின்னு அப்படின்னு கொண்டு போய் விட்டவர் என்னுடைய கணவர் தான். அதோட வந்து என்னுடைய குழந்தை அப்பெல்லாம் சின்ன குழந்தைங்க, ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைங்க தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த குழந்தைங்களையும் எடுத்துட்டு ஒரு காம்படிஷன்ஸ் மாதிரிலாம் நடக்கும், டிராயிங் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போக்குள்ள நான் கொஞ்சம் மேடை பேச்சில் கொஞ்சம் இறங்க ஆரம்பித்தோம். ஸோ சில தனியார் நிறுவனங்கள் வந்து எங்களுடைய ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு மேம் நீங்கள் எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி தரீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போது என் குழந்தையோடவே நான் எடுத்துகிட்டு போனேன். இதில் என்னுடைய பையனும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார். என்னுடைய இளைய மகன், எனக்கு 2 பசங்க, என்னுடைய இளைய மகன் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ். அப்போவே வந்து என் குழந்தையோட தான் நான் வெளியில் போவேன், எல்லாத்தையும் அவங்க கூட தான் இருந்து செய்வேன். என்னுடைய முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் துணையாக நிற்கிறது என்னுடைய இளைய மகன் தான். அவர் பேர் சஞ்சய். இதில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அவருடைய கடைசி தருணம் வரைக்குமே வந்து என் கூட இருந்து நீ இன்னைக்கு எப்படி இருக்கியோ அந்த மாதிரியே நீ என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொன்னது உண்டு. ஏன்னா என்னுடைய உழைப்புக்கு பின்னாடி ஆணுக்கு பின் பெண் இல்லை, இந்த பெண்ணுக்கு பின் என்னுடைய கணவர் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையாக சொல்ல விருப்பப்படுறேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது உங்களோட கணவரோட சப்போர்ட்டும் உங்களோட பிள்ளைகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிருக்கு. அது கேட்கவே எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் ஹேமலதா மேம், அவங்களோட பயணம் எப்படி தொடங்குச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள், யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9-4-4-2-5-9-2-1-6-0.
3: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
4: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
3: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
4: என்னது, கேன்சரா?
5: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
3: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
6: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எறியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: முதல் வருடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து நான் சவாலா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஸ்டேஜ்ல போய் நாங்க நிக்கக்குள்ள எங்க ஸ்கூல்ல தான் எனக்கு மைக் அப்பியரன்ஸ் கிடைச்சது. பார்த்தோம்னா எங்க டீச்சர்ஸே கூட அந்த வயிறு புடிங்கி விடுறது, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வர மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அப்போ நாங்க தோல், ஏன்னா நான் ஒரு டான்ஸரும் கூட, எங்களோட ஸ்கூல்ல என் குழந்தைங்களுக்கு வெல்கம் டான்ஸ் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல சடனாக சாங் ஸ்டாப் பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் அதையும் வந்து நாங்கள் எனக்கு ஒரு உதாரணமா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வெளியில ஈவெண்ட்ல வந்து முதல்ல நான் பேசக்குள்ள நான் ஆரம்பிச்ச முதல் வார்த்தையே நன்றின்றது. ஆனா பார்த்தோம்னா அப்ப யாருமே அங்க ஸ்டேஜ்ல இல்லை, ஏன்னா அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா கூப்பிட்டுட்டோமே அப்படிங்கறதுனால அந்த ஒரு கெஸ்டா கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு கடைசியா வந்து அந்த வார்த்தையை சொல்ல விட்டாங்க. இருந்தாலும் அதுக்கும் நான் நன்றிய சொன்னேன், ஏன்னா வந்து அப்படி ஒரு வாய்ப்பாவது அந்த இடத்துல நிக்கிறதுக்கு கிடைச்சது இல்லையா அப்படின்னு வந்து. ஆனா அந்த எந்த இடத்துல அங்க நான் நின்னனோ அதே இடத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அங்கே உண்டு. ஏன்னா ஒரு சின்ன விஷயந்தான், எதையுமே வந்து தட்டி எடுக்காமல் அதை வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும். அதே போல் மீடியாஸில் எல்லாமே வேட்டி நிறைய கொடுக்க ஆரம்பிச்ச கொரோனா காலகட்டத்தில் அப்போ எல்லாம் சொல்லுங்கள், கேமராக்காரங்க வந்தால் போதும், எல்லோரும் வந்துடுறாங்க, ஹேம்லதாட்டையே பார்க்குறாங்க, ஹேம்லதா இஸ் இஃபன் இஃபன் அப்படின்னு நிறைய வந்து நாங்கள் எதையுமே எடுத்துக்கல. நீ இன்னைக்கு என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னீங்கன்னா என்னை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து யோசிப்பேன். ஏன்னா ஒரு பெண் ஜெயிக்கிறா அப்படின்னா அடிதடிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வார்த்தைகளால் வரும்.

0: அந்த வார்த்தைகள் அத்தனையுமே திருப்பி போட்டு பார்க்கணும். நம்ம திருப்பி போட்டு பார்க்கக்குள்ளதான் வந்து அந்த இடத்துல நான் ஜெயிச்சிருக்கேங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்தது. ஏன்னா என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து சொன்னாங்க, இவன் நார்மலாகவே வந்து நிறைய வெளியூர் போறா, ஆனால் வந்து இன்னும் அவளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைனாங்க. ஆமாம், என் கணவர் என்னை தைரியமாக விட்டுருக்காரு, நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா அவர் இருக்கக்குள்ளவும் பேசினாங்க, இறந்ததுக்கு அப்புறமும் பேசுகிறாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணி தான் நான் வெளியில் வந்திருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெண் வந்து ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்துகிறாங்கிறதுனா நிறைய பேச்சுக்கள் வரதான் செய்யும். நம்ம போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆகட்டும், சிரிச்ச முகத்தோடு எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அது ஒவ்வொரு இடத்துலையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். யார் என்ன சொன்னால், ஓ நம்ம இந்த இடத்துல இதை தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. இல்லை நம்ம தப்பே பண்ணலனாலும் பலருடைய கண்ணோட்டங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். ஒரு பெண் சிரித்து பேசினாவே அது பலருடைய கேள்விகளுக்கு எந்த விதத்தில் அது வந்து தாக்குமோ அது என்னையும் தாக்குனுச்சு. ஆனால் சில விஷயங்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே தாங்கி நின்னாலும் அதையும் நான் வந்து பாசிட்டிவாக எடுத்து வெளியில் கொண்டு வந்தேன். நீ என்ன, நீ என்ன கேள்வி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நான் என்னை வந்து நான் டியூன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா தனி ஒரு பெண்ணாக தைரியமாக நிற்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணணும். வார்த்தைகளானாலும் சரி, எவ்வளவோ விஷயங்கள் நேருக்கு நேராக கேட்குறவங்க உண்டு. பெண்களாலேயே நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். இவங்க இப்படி தான், அவங்க அப்படிதான் வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மேலே வராங்கங்கிறத யோசிக்க மாட்டாங்க. இவங்க என்ன நம்மளை வச்சு தான் இவங்க வந்தாங்க அப்படிங்கிற தப்பான வார்த்தைகளுமே என்கிட்ட நிறைய வந்தது. ஆனால் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட இருந்தே கற்றுக்கிட்டு வெளியில் போனவங்க தான். ஸோ நீங்கள் அந்த பேசுறதுக்குள்ளே நீங்கள் என்னை வந்து நீங்கள் நினைக்காம பேச முடியாது. அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை நான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லா நெகட்டிவுமே பாசிட்டிவாக பார்த்து வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் நின்றுட்டுருக்கேன். நான் பாசிட்டிவ் இஸ் தட் பாசிட்டிவிட்டி மட்டுமே தான். நெகட்டிவாக நினச்சேன்னா இந்த இடத்துல நான் நிஜமாக உடஞ்சி போகிறது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும். எவ்வளவோ பேச்சுக்கள் வார்த்தைகள் கண் முன்னாடி நின்னது, பலவிதமான கவுண்டர்ஸ் கொடுத்தது, என்னை பற்றி யூடியூப்பில் கூட வந்து இந்த அக்கா நின்னா அப்படின்லாம் கூட கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டு வந்தது. ஆனால் அதையுமே நாங்கள் வந்து போராடி, நாங்கள் அப்படி கிடையாது உண்மையாக இருந்தால் நிரூபித்து காட்டுங்கன்னு போராடி தான் நான் வந்தேன். நான் ஏன்னா என்னை பற்றின விமர்சனங்கள் வந்து நிறையா வந்தது. அதுக்கும் வந்து என்னுடைய குடும்பம் எனக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினது. என்னுடைய பையன், என் கணவர், எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ பேருடைய சப்போர்ட்டில் வந்து இன்றைக்கி நான் வந்து எகெயின்ஸ்டாக அவங்க நெகட்டிவாக பேசின அத்தனை பேருக்கும் நான் அப்படி கிடையாதுங்கிறத நிரூபித்து நான் காட்டி நின்று இருக்கேன் இந்த இடத்துல.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது உங்களோட 12 வருஷ ஜேர்னியில் வந்து ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய சவால்களை நீங்கள் சந்தித்து அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க மேம். அந்த சவால்களெல்லாம் தாண்டி வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்க மேம்?
0: ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இதை உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா செஞ்சு காட்டுறேன்பான்னு அடுத்த செகண்டை செஞ்சு காட்டுனேன். ஸோ அதுதான், அப்போ அவங்க வாய் ஆட்டோமேட்டிக்காக அடப்படுது. நான் இது என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை செஞ்சுதான் காட்டணும் அப்படின்னு வந்து நான் அதை நான் எடுத்து நிறுத்துறேன். நான் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் கற்றுக்கிட்டேன், நான் இல்லையா கற்றுக்கிட்ட தொழிலை வெளியில் காட்டணும். ஸோ என்னால் வந்து ஓவியங்கள் வரைய முடியுமா சும்மா பேருக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் வரைகிறேன் பாருன்னு இன்றைக்கும் வந்து நம்மளுடைய காந்தி ஸ்டேடியத்தில் அந்த ஓவியங்களை நாங்கள் வரைஞ்சது தான். அதே போல் நாங்கள் சுவர் ஓவியங்களை வந்து நாங்கள் இங்கே கார்பரேஷனோட கம்பைன் பண்ணி நிறைய இடத்துல நாங்கள் வரைஞ்சும் காட்டியிருக்கோம். ஸோ என்னால் முடியாதுன்னு யார் என்ன சொன்னாலும் இது என்னால் முடியும், நான் முடிச்சும் காட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு பெண் வந்து அமைதியாக பேசுகிறதுக்கும் தைரியமாக பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம பேசுகிற விதத்தில் இவங்க என்ன கத்தி பேசுகிறாங்க அப்படின்னாங்க, அது கத்தி பேசுறது இல்லை போல்டாக பேசுறது. அந்த வித்தியாசங்கள் தெரியாமல் நிறைய பேர் வந்து ஹேம்ல தட்ட போனால் ஹேம்லத்தை கத்துவா அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க. நினைச்சா நினைச்சுக்கோங்க, ஆனால் அது உள்ளார்த்தத்தில் இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது வந்து அவங்களுடைய வெளிப்பாடு அது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வந்ததுனால மட்டும்தான் அதை அப்படி பேச முடியும். அதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்ற திமிரு பிடிச்சவ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், நான் திமிரு பிடிச்சவதான், நான் உழைச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், என் உழைப்புக்கு எனக்கு இந்த திமிரு எனக்கு கண்டிப்பாக வேணும். நானே நிறைய பேருக்கு நான் பதில் சொல்லி இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எல்லாருடைய பார்வைக்கும் நான் பலாப்பழம் போல தான், மேலே இருந்து பார்த்தா முள்ளு தான், உள்ளே வந்தால் தான் தெரியும் இந்த பலாப்பழத்தோட ருசி எப்படி இருக்குங்கிறது. இதுதான் என்னுடைய ரொம்ப ஷார்ட்டான வேர்டுன்னு நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது எவ்வளோ சவால்கள் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கக்கூடாது, நாம் எப்படி நம்மளுக்கு தெரியும், நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் ஹேமலதா மேம், அவங்க வாழ்க்கையில் பார்த்த சவால்கள் என்னென்ன, அதை தாண்டி எப்படி தொடர்ந்து அவங்க பயணிச்சாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே டாக்டர் ஹேமலதா மேம் தான் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை பெண்களுக்கா இருக்கட்டும், மாணவர்களுக்கா இருக்கட்டும், எல்லாமே என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட அகாடமி மூலியமா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க மாணவர்களுக்கு பயனுள்ளதா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்?
2: எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேள்வி இது. இதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஒரு ஆர்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா என்னோட ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்குள்ள அவ்வளோ குழந்தைங்களையும் ஒரு டிராயிங்கால் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு அதை வந்து இன்னும் பெருசாக வெளியில் கொண்டு வரணும், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் போய் சேரணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் என்னுடைய ஸ்கூலில் நான் டீச்சராக ஒர்க் பண்ணக்குள்ள நான் கையில் எடுத்த ஒரு விஷயம் அது. ஸோ அதன் மூலயமா வந்து எங்கள் ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு கிளாஸஸ் எடுத்தோம். அதன் மூலயமா அந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொரு மேகசின்ஸ்லையுமே வந்து கேஷ் ப்ரைஸே வாங்கினாங்க. அதன் மூலயமா பிரதமர் மோடி கிட்டே இருந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து வாழ்த்து மடலையும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதன் மூலயமா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையுமே இன்னைக்கு நேஷனல் ஆர்டிஸ்ட் லெவல் வரைக்கும் நான் வின்னரை கொண்டு வந்தது தான் என்னுடைய பெரிய ஆசையை தூண்டிவிட்டதுன்னு நான் சொல்லணும். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு பசி எடுத்தால் தான் அதனுடைய ருசி என்னங்கிறத தெரியும். எனக்கு அப்போ தான் அந்த பசி எடுக்க ஆரம்பித்தது. ஸோ அதுலேருந்து பார்த்தோம்னா அது குழந்தைங்களை மட்டும் நிறுத்த கூடாது, குழந்தைங்களுடைய அம்மாக்களையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்து என்னை வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பொதுப்படையாக வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஏன்னா நம்ம ஒரு பெண்ணாக இருக்கும், நம்மளோட மட்டும் இது நின்றக்கூடாது, எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேரணும் அப்படிங்கிற கான்செப்டில் கிரியேட்டர்ஸ் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமியை நான் உருவாக்கினேன். அந்த கிரியேட்டர்ஸ் அகாடமி மூலயமா பெண்களுக்கான நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தோம். தையல் கலையிலேருந்து அவங்களுக்கு ட்ராயிங்கில் இருந்து ஹேண்ட் ஒர்க்ஸ், ஒயர் கூட பின்னுறதெல்லாம் எங்கள் அம்மா பின்னுவாங்க. ஸோ அவங்க மூலயமா அதையும் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேட்டர்ஸ் அகாடமி மூலயமா நிறைய சமூக பணிகளிலும் நாங்கள் வந்து ஈடுபட்டோம். அதாவது சோஷியல் சர்வீஸாகவே பண்ணோம், சர்வீஸாகவே. இதில் வந்து பணம் இதில் எங்ககிட்ட பேசாது, நாங்கள் இலவசமாகவே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அரசாங்க பள்ளி

0: குழந்தைகளுக்கு நாங்க இது இலவசமாவே வகுப்புகளும் எடுக்க ஆரம்பிச்சோம். தனி ஒரு ஆளா ஹேமலதாவா நின்று கிரியேட்டர்ஸ் அகாடமியை தொடங்க ஆரம்பிச்சது எல்லா இடத்துலயுமே வந்து நாங்க உள்ள எடுத்துட்டு வர ஆரம்பிச்சோம். அந்த கிரியேட்டர்ஸ் அகாடமியில் இருந்து தான் ஒன்று ஒன்றா வளர்த்து வளர்த்து கொண்டு வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நிறையா தனியார் கம்பெனிகளோடு நாங்கள் டைப் பண்ணி குழந்தைகளுக்கான இடமா மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட அவங்களுடைய பெற்றோர்களையுமே, அதாவது அம்மா அப்பா இருவரையுமே உள்ளே நாங்கள் கொண்டு வந்தோம். மகளிர் தினம் கொண்டாடுறதாகட்டும், தந்தையர் தினம் கொண்டாடுறதாகட்டும், எல்லாமே வந்து தனியார் நிறுவனங்களில் எங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த இடத்துல கிரியேட்டர்ஸ் அகாடமி ஈவென்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும், அவங்களது வந்து எந்த குளறுபடியும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்தோம். அதோட நிறைய விழிப்புணர்வு சார்ந்த மாரத்தான்கள், சைக்கிள் மாரத்தான், பைக் மாரத்தான், அதே மாதிரி ஹெல்த் கேம்ப்ஸ், நாங்கள்லாம் பிஎல்எஸ் ட்ரெயின், நாங்கள் அதையும் வந்து பெற்றோர்களுக்கு தாய்மார்களுக்கே சொல்லி கொடுத்துருக்கோம். பிரீத் கேன்சர் பற்றி நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம், ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், பிளட் கேம்ப்பும் செஞ்சுருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் வந்து எங்களோட கிரியேட்டர்ஸ் அகாடமி மூலயமா அப்படியே நாங்கள் மெல்ல எடுத்துகிட்டு வந்தோம். கொரோனா காலகட்டத்தில் எங்களுடைய கிரியேட்டர்ஸ் அகாடமி மூலயமா நிறைய பேருக்கு வந்து எல்லாரும் வயிற்றுக்கு பசி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அவங்களுடைய மனதுக்கு வந்து நாங்கள் ஆறுதலாக கொடுத்தோம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்தால், நார்மலாக ரெண்டு நாள் குழந்தைங்க வீட்டுக்குள்ளே இருந்தாவே அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்குள்ள கொரோனா காலகட்டம் ரொம்ப வந்து எல்லாரையுமே பாதித்த ஒரு விஷயம். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நாங்கள் மூளைக்கு வேலையாக நிறைய விஷயங்களை கொடுத்தோம். வாட்ஸ்அப் முழுகி இருந்த அந்த டைம்லேயே எங்களுடைய குரூப் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தது. ஏன்னா குழந்தைகளோட பெற்றோர்களும் இணைஞ்சு எங்களுடைய அந்த குரூப் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. குழந்தைகள் மனதளவில் ரிலாக்ஸ் ஆனாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு இடத்துல ஒரு உலக சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கள் காது கெட்டுனுச்சு. ஸோ அதில் இருந்து தான் அந்த ஒரு உலக சாதனை புத்தகத்தில் வந்து நிறையா நாங்கள் கொண்டு வர ஆரம்பித்தோம். அப்போ தான் என்னுடைய கேரியரில் நிறைய மாற்றங்களையும் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் மேகசினில் எங்களை பற்றி, மங்கையர் மலரில் என்னை பற்றின ஒரு நாலு பக்கத்துக்கு வந்து அழகாக வெளியிட்டாங்க. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே இயற்கைக்கு உடன்பட்டு நெகிழிகளுக்கு மாறான கருத்துக்களை நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ சேலம் கார்பரேஷனோடு இணைஞ்சு நாங்கள் வந்து இந்த குப்பைகள் அகற்றுறது, மறுசுழற்சி பண்ணுறது, RRR விஷயத்தில் வந்து நாங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் கான்செப்டில் எக்ஸ்போஸ் கண்டக்ட் பண்ணுறது, இப்படி நிறைய வந்து சமுதாய தொண்டோடு வந்து அதை வந்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். எங்களோட கிரியேட்டர்ஸ் அகாடமியில் அதனுடைய வளர்ச்சி உள்ளே வர வர பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டை வந்து நான் உள்ளே நுழைஞ்சேன். ஒரு சாதாரண ஒரு ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போன ஒரு ஆள் தான். அங்கே இருந்து எனக்கு ஆரம்பித்தது என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம். ஸோ அந்த ஒரு அத்தியாயத்தை பற்றி பேசணும்னு நிறைய பேசிட்டு வரலாம்.
1: ஓகே ஓகே மேம், அதாவது மாணவர்களுக்காக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்காக இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு இன்னும் ஒரு முடிவே இல்லாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலவங்க வந்து ஒரு விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க, இல்லை ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க. நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க அப்படின்றதே கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் ஹேமலதா மேம், அவங்க மாணவர்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்கள் பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்கினீர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே டாக்டர் ஹேமலதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த சமூக சேவை பயணமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கலை பயணமா இருக்கட்டும், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க,

0: அதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இது வரைக்கும் உங்களோட 12 வருஷ ஜேர்னியில் என்னென்ன மாதிரியான விருதுகள், என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க மேம்?
1: இது வந்து பார்த்தோம்னா என்னுடைய ஃபேமிலியே வந்து ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயம், நான் இதை சொல்லுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு வீடு வந்து அவார்ட்ஸ்க்காக வைக்க முடியும்னா அது எங்கள் வீடுன்னு வந்து எல்லாருமே சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் உண்மையாகவும் இருக்கு. ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ்லேயும் அது வந்து இவங்களே வந்து எல்லாம் நிற்க வச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா என்னுடைய முதல் விருது புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் தமிழ்லேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்போ நாங்கள் சேவைகள் செய்ய ஆரம்பித்த அந்த தருணம், அதுக்கப்புறம் வரிசையாக பார்த்தோம்னா புதுமை பெண், சாதனை மங்கை, அப்புறம் சேலத்தின் அடையாளம் இப்படிலாம் சொல்லிட்டு மோட்டிவேட்டர், அண்ட் தென் வந்து சிறந்த ஆர்வலர், சமுதாய ஆர்வலர், இந்த மாதிரிலாம் நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களை போற்றுற விஷயத்தில் புதுமை பெண் அவார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை வாங்கியிருக்கேன். சாதனை மங்கைங்கிற விருது வாங்கியிருக்கேன். பெண் குயின் அப்படிங்கிற அவார்ட்ஸும் வந்து தனியார் பண்பலைகளிலிருந்தும் நான் வாங்கியிருக்கேன். தனியார் தொலைக்காட்சிகளில் இருந்தும் நிறைய வந்து விருதுகள் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை துறையை சார்ந்தவங்களும் வந்து சிறந்த சாதனையாளர் அப்படிங்கிற விருது வந்து எனக்கு வழங்கியிருக்காங்க. அதில் தான் வந்து நாங்கள் செய்த செயல்களை பாராட்டி தான் எங்களுக்கு வந்து சேவரத்னா விருது வந்து எங்களுடைய நோபல் குழுமத்திலிருந்து எங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய பெண்களை முன்னேற்றமாக கொண்டு வந்ததில் வச்சு தான் வந்து ஹானரரி டாக்டரேட் பட்டம் வந்து எனக்கு கொடுத்தாங்க மங்கள்யான் யூனிவர்சிட்டியிலேருந்து. நிறைய பேர் வந்து அந்த டாக்டர் பட்டத்தை பணம் கொடுத்து தான் நிறைய பேர் வெளியில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எனக்கு எதிர்பாராத ஒரு பெரிய சர்ப்ரைஸ். சும்மா ஒரு விளையாட்டாமா அவங்க நீங்கள் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு வாங்க, மீட்டிங்க்கு வாங்கன்னு தான் என்னை கூப்பிட்டாங்க. அப்படி போனவளுக்கு தான் வந்து வந்து சும்மா சாதாரணமாக போனவளை வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்கன்னு அந்த அளவுக்கு நான் தகுதி வாங்கியிருக்கேனா அப்படிங்கிற நினைக்கலவே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்றைக்குமே நம்ம செய்யும் செயல் நம்மளோட பெயர் சொல்லுங்கிறத அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அதுலேருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் எடுத்து கொண்டு வரணும்னு நினச்சி அந்த பயணம் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே தான் வந்துட்டுருக்கு. என்னுடைய நோபல் குழுமத்தில் சாதாரணமாக உள்ளே போன ஒரு விஷயம் ஆள் இன்னைக்கு வந்து அதில் வந்து 3 மாதத்தில் என்னுடைய ஒர்க்குக்காக எனக்கு ஒரு வேலையும் அவங்களே கொடுத்தாங்க. அதில் வந்து தமிழ்நாடு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கிடைச்சது. அதுலேருந்து என்னுடைய ஒர்க் பார்க்க ஆரம்பித்த ஒரு 6 மாதத்துலேயே வந்து பேன் இண்டியாவுக்கு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வும் கிடைச்சது. அதில் இருந்து கண்டினியூ பண்ணி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வந்து அதுலேயே ஜேர்னியில் வந்தோம். தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர்களாகவே விருப்பப்பள்ள ஆசிரியர்கள் வந்து எங்களோட வந்து இணைஞ்சாங்க.
0: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அதாவது ஒருத்தவங்க 1 அவார்டு 2 அவார்டு வாங்கி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ அவார்டு நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது எனக்கே இன்னும் முடியலையா போயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கே ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் இருக்குது. ஒரு பெண்ணாக தனியாக இருந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது வந்து இப்போது ரேடியோ கேட்டுட்ருக்க பெண்களுக்கு, அதாவது ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற பெண்கள், பண்ண முடியாத சூழ்நிலைகள் வரும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேம்? உங்களோட அனுபவத்தில்
1: என்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்னோம்னா, தினமும் நமக்கான ஒரு நாளில் ஒரு 5 நிமிஷம் நமக்காக மட்டுமே நம்ம ஒதுக்கணும். நமக்கு கல்யாணமாகி இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், மாமியார் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஆனால் நமக்கான ஒரு 5 நிமிஷம் அந்த 5 நிமிஷத்தில் பாட தோணுதா பாடிக்கலாம், ஆடணும்னா அதை வந்து நம்ம தான் முடிவை எடுக்கணும். இது எனக்கான இந்த 5 நிமிஷம் பிரேக். ஏன்னா ஸ்கூலில் சப்ஜெக்ட் எடுத்தாவே நமக்கு எப்படி இன்ட்ரோல் பிரேக்குன்னு ஒன்று வருது, அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரேக் ஒரு 5 நிமிஷமாவது எடுத்து யோசிக்க ஆரம்பித்தோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்மளால ஈஸியாக யோசிக்க முடியும். ஏன்னா தன் கிட்டே இருக்கிற திறமையை தான் தான் வெளியில் எடுத்துகிட்டு வரணும். உங்ககிட்ட இருக்கிற திறமையை வந்து இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திறமைக்கு செவிசாச்சு ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து தானாக முன் வரணும். என்னுடைய திறமையை நான் வெளிக்காட்டுறேன், என்கிட்ட இந்த திறமை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அழகாக வந்து வரைகிறாங்க, கோலம் போடுறவங்க எல்லாருக்குமே வரைகிற திறமை இருக்குது. அதே போல் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறாங்க, சில விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கு. அதை பயன்படுத்தி அதை வெளியில் கொண்டு வந்தாங்கன்னாவே இன்றைக்கி வந்து சேலஞ்சிங் மென்ஸை பார்க்கலாம். ஆனால் வந்து அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கூட்டுக்குள்ளே அடங்கிடுறாங்க. கணவன் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, என்னால் பண்ண முடியல அப்படின்னு இவங்களாவே இவங்களை வந்து ஒரு ஏமாற்றத்துக்குரிய லைனில் கொண்டு வந்துக்கிறாங்க. அப்படி இல்லாமல் எப்படியும் வந்து நமக்கான ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு வந்து அதை ஒதுக்கி தன்னுடைய திறமையை தன்னால் மட்டும்தான் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும்னு என்றைக்கு ஒரு பெண் தன் தன்னம்பிக்கையால் வெளியில் வராங்களோ அன்னைக்கு அந்த பெண் சாதிக்க பிறந்தவளாக வந்து முன்னேறி வருவாங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம ஒரு பெண்ணுங்கிறதே பெரிய அங்கீகாரம். அந்த இடத்துல நம்ம சாதிக்க பிறந்தவர்கள், வீட்டில் வந்து வீட்டு வேலையை அழகாக பார்க்குறோம், வீடை அழகாக வச்சுக்கிறோம், ரெண்டாவது வந்து குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறோம், அவங்கள பார்த்துக்கிறோம், கணவரை பார்த்துக்கிறோங்கிறது இது குடும்ப பொறுப்பு. ஆனால் நம்மளுடைய அடையாளம் என்ன, நான் யார் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே எல்லாம் கேட்டாவே நீங்கள் அடுத்து எதை சாதிக்க பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்குள்ளேயே தோணும். ஏன்னா எல்லாருமே அடிப்படையை மட்டுமே கட்டிடுறது. இன்றைக்கி உலகம் பல்வேறு இடங்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு, அதில் நம்மளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வெளியில் எடுத்துகிட்டு வரணும். நமக்குள்ளே இருக்கிற திறமை இருக்குன்னா முதல்ல நம்ம தைரியமாக வெளியில் வரணும். என்னால் இது முடியும்னு சொல்லி எப்போ ஒரு பெண்

0: தானே வெளியில கொண்டு வராங்களோ அன்னைக்கு நீங்க வந்து ஜெயிச்சவங்களா ஆயிடுவீங்க, சாதனையாளர்களா மாறிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை அழகா பயன்படுத்திக்கோங்க, வாழ்க்கையில என்றுமே வெற்றி நிச்சயம்.
1: சூப்பர் சூப்பர் மேம், இவ்வளவு நேரம் வந்து நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே கண்டிப்பா பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
0: நன்றி மேம். ஸோ சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிஞ்சுறேன். ஏன்னா சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகள் அனைத்துமே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அமைப்பா வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னதான் பல்வேறு பண்பலைகள் இருந்தாலும் சோனா எஃப்எம் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனித்திறன் உண்டு. ஸோ இவங்களுடைய நிகழ்ச்சிகளில் ஒவ்வொருத்தருமே வந்து கலந்துக்கணுங்கிறது, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளும் உண்டு. அதே போல இந்த சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் வந்த மாதிரி இதை கேட்டுட்டு இருக்கிற பல்வேறு பெண்களும் இதில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். நம்மளுடைய ஆசைகளுக்கு அழகான ஒரு இடம் நம்ம மக்களின் குரல், நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 கேளுங்க. அதில் வந்து நீங்களும் பங்கேற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கு. ஸோ சோனா எஃப்எம் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூடவே டாக்டர் ஹேமலதா மேம் இருந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எல்லாமே ரொம்ப கேட்கவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே பெருமைப்படுற மாதிரி எல்லாருக்கும் பயனுள்ளதாகவே இருந்துச்சு. இதே போல் மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. உங்க கூட பேசின சத்யானா வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷங்களுமே இந்த ஒரு விஷயத்தை தாண்டாம வந்திருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு டயலாக் இருக்குது, நீ வந்து வெற்றியை தாண்டி வெற்றியை நீ தேடி போகணும் அப்படின்னா என்னை சந்திச்சுட்டு தான் போகணும், இப்படிக்கு தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரிதான் தோல்வி மட்டும் இல்லை, அந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விமர்சனங்கள், அவமானங்கள், இது நிறையவே இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மனுஷனை ஒன்று உடைக்குது, இல்லைன்னா வந்துட்டு அவனை மனதளவில் ஸ்ட்ராங்காக மாற்றுது. இந்த ரெண்டு விஷயத்தை தான் செய்யுது. அது என்னென்னா விமர்சனம். கண்டிப்பாக யார் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி,

பிடிச்சவங்க சூப்பர் நல்லா இருக்கு நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்காதவங்க எதுக்குப்பா உனக்குலாம் வேலை உனக்குலாம் சிரிப்பிட்டு வராது அப்படின்னா சொல்லுவாங்க. ரெண்டுமே இருக்கும், நம்மளை உடைக்கவும் பார்ப்பாங்க, நம்மளை வளர்க்கவும் பார்ப்பாங்க, நம்மளை வந்துட்டு கீழே இறக்கவும் பார்ப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தாலுமே நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய வெற்றியை நோக்கி போகக்கூடிய அந்த வழிகளில் விமர்சனங்கள் வராமல் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. விமர்சனங்கள் இல்லாத எந்த ஒரு வெற்றியும் கிடையாது, எந்த ஒரு பாதையும் கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷங்களுமே விமர்சனங்களை சந்தித்து தாங்க இருப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்லை உலக புகழ்பெற்றவராக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாமல் போயிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த விமர்சனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிடிச்சவங்க மூலமாக வருதோ இல்லையோ, ஆனால் பிடிக்காதவங்க மூலமாக கண்டிப்பாக வரும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம், அவனுக்கு என்னப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்மளை பிடிக்காதவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க அவன் இதோ ஒன்று பண்ணுறான் அவன் நல்லதாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாருக்குமே மனநிலை ஒரு மாதிரி இருக்காது. நம்மளை தட்டி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை தட்டி விடுறவங்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம மீது பொய் விமர்சனங்களும் நம்ம மீது பல விமர்சனங்களும் பல அழுக்கு சாயங்களுமே பூச நினைப்பாங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள் அந்த மனுஷனை வளர்க்குதா இல்லை உடைக்குதா, விமர்சனங்கள் மனிதனை வளர்க்கிறதா இல்லை அவனை மனதளவில் உடைக்கிறதா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாகவே அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: June 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ₹1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. உங்களுக்கு கேட்க போற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்னடா கவிஞரோட வேகமா எழுதிக்கிட்டு இருக்க?
3: எழுதுறதே கவிஞர் தான் மாமே.
2: ஆமா மச்சான், நீ 10ஆவதுல எவ்வளவு மார்க் எடுத்த?
3: இப்ப எதுக்கு மச்சான் அதை கேக்குற?
2: இங்க எழுதுறத நீ அங்க

0: இருந்தா ஃபெயில் ஆகாமையாவது இருந்திருப்ப.
1: விடு மச்சான், வீரனுக்கு இதெல்லாம் சகஜம்.
2: மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா,
1: போ நாம இப்படி எழுதுறோம், ஆனா வெண்ணெய் வியாபாரி எப்படி எழுதுவாங்கன்னு உனக்கு தெரியுமா?
0: அவரும் கையில தாண்டா எழுதுவாரு.
1: அதான் இல்ல, உருகி உருகி எழுதுவாரு.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, விமர்சனங்கள் மனிதனை வளர்க்கிறதா இல்லை மனதளவில் உடைக்கிறதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்து அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் தம்பி, நான் திருப்பூர் மாவட்ட குரணிக்கிறது கஸ்தூரி பேசுறேன்.
4: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க நான் உங்களோட கருத்துக்கள்.
5: அதாவதுங்க, விமர்சனங்கள் வந்து வாழ்க்கையில கண்டிப்பா நிச்சயமா தேவைப்படுவீங்க. என்ன அப்படின்னா, அதை நாம செய்யக்கூடிய காரியத்துல நல்லது கெட்டது எத்தனையோ இருக்கலாம், அதை வந்து பிறர் சொல்லும் போதுதான் நம்மளுக்கு புரியும். ஒருத்தர் ஒண்ணு சொல்லாமட்டா நம்மளுக்கு தெரியாமே போயிடும். அந்த நல்லதுன்னு சொல்லுவாங்க, கெட்டதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா வந்து நண்பர்களை விட உறவினர்களுடைய விமர்சனங்கள் ரொம்ப மோசமா இருக்குங்க. அதனால நம்ம வந்து விமர்சனத்துகளை வந்து ஒரு பொருட்டா கருதலாம, அதுல இருக்கிற குறைபாடுகளை நீக்கிட்டு நம்ம முன்னேறி நடக்கணும். வெற்றிக்கு படி முதல் படி வந்து தோல்வின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி விமர்சனம் அதே மாதிரி தானே. அதனால நம்ம வந்து விமர்சனத்துகளை ஒரு தவறா நினைக்க கூடாது. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு செயல்பாடுகளை செய்யறதுக்கு இந்த விமர்சனங்கள் கண்டிப்பா தேவைப்படுங்க.
4: சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப
5: நன்றிண்ணா. நன்றி நன்றி.
4: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு எதை செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு குறைகள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, இல்லை அதில் ஏதாவது ஒரு நிறைகள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரெண்டுமே வந்துட்டு இருந்தது இருக்கும், அதாவது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின் மாதிரி, நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவிட்டி மட்டும் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் வரும். அதாவது ஒரு சிற்பி எப்படி ஒரு சிற்பத்தை செதுக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த விமர்சனங்களும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக காயப்படுத்தி செதுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம எல்லாமே தாங்கிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன விஷயத்தை பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சிற்பம் மாதிரி நம்மளுமே ஒரு நாள் ஜொலிக்கக்கூடிய நாள் வரும். ஸோ இந்த ஒரு தலைப்பு மாதிரி, இந்த ஒரு தலைப்பில் நீங்களுமே வந்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போது அடுத்து தான் உங்களுக்காக அசோக் சரவுடைய அடி ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: வானொலியில எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன தலைப்பா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் இல்லாம எப்பயுமே வந்துட்டு விமர்சனங்கள் மனிதனை வந்துட்டு உடைக்குதா இல்ல அவனை வந்துட்டு மேலும் வந்துட்டு வளர்க்குதா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
1: விமர்சனங்கள் வந்து மனிதனை வளர்க்கிறது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு ஒண்ணு உருவாக்கி இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு அவங்களால ஏதாவது ஒண்ணு உண்டாயிருக்கும், இல்லைன்னா அவங்க முயற்சியில ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து தேவையில்லாதங்கள் வதந்தி மாதிரியா கூட இருக்கலாம், நம்மளுடைய முன்னேற்றம் தடுக்கிற மாதிரி மனச்சோர்வு, அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மள வந்து நிறைய பேர் கேவலமும் படுத்தலாம். ஆனா அதையும் நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம வந்து அது விடாமுயற்சியோட நம்ம அதுல இருக்கிற அந்த விமர்சனத்தை வந்து நம்ம நிறைவா எடுத்துக்கணும், அதாவது பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம அது அவங்க சொல்ற அளவுக்கு நம்ம மோசமா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அதை திருத்திக்கிட்டு அந்த தவறுகளை வந்து நம்ம கரெக்டா கொண்டு வந்து அதை மறுபடியும் முயற்சிச்சு நல்லா இன்னும் முன்னேறணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோமா, அந்த பக்குவம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து அந்த வெற்றி தோல்வி இதெல்லாமே நம்மளுக்கு எப்பயுமே பேலன்ஸா எடுத்துக்கணும். அதாவது வெற்றி கிடைக்கும் போது சந்தோஷமாவும், தோல்வி வரும்போது ரொம்ப துக்கமாவும் போகாம இது வாழ்க்கையில வந்து சகிச்சோம் அப்படின்ற மாதிரி நாம விமர்சனங்களை வந்து சமநிலையோட எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறி போகும் பொழுது வளர்ச்சிக்கு தான் அது உதவுது. இப்ப வந்து ஒரு மரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அது ஒரு புயலை சந்திச்சாதான் அந்த வேர் ஸ்ட்ராங்கா கீழே போகும்னு சொல்லுவாங்க. அது போல அந்த வாழ்க்கையில வந்து விமர்சனங்கள் இருந்தாதான் ஒரு மனிதன் முன்னேற முடியும்னு நினைக்கிறேன்.
0: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: மாணிக்கல் அண்ணா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது விமர்சனங்கள் கண்டிப்பாக ஒரு மனுஷனாக வளர்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போது இந்த ஒரு தகவலோட நீங்களுமே வந்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவா பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 NMR மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, விமர்சனங்கள் மனிதனை வளர்க்குதா இல்லை உடைக்குதா, மனதளவில் உடைக்குதா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க நான் உங்களோட கருத்துக்கள்.
2: ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமா ஒரு மனுஷனை சீர்படுத்துது அப்படின்னு தான் சொல்றேன். முக்காவாசி பாத்தீங்கன்னா, ஒரு விமர்சனம் அப்படிங்கிற விஷயம் புத்தர் நம்ம மேல எடுத்து வைக்கும் போதுதான் அந்த விமர்சனம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி நம்ம வந்து சரி செய்து கொள்ளலாம், எப்படி ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கறத தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமா இருக்கும் பொழுது அதை மனசுக்குள்ள ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப விமர்சனங்கள் அப்படிங்கறது பொதுவாக மனுஷனை பக்குவப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு. சில விமர்சனங்கள் நெகட்டிவான கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும் பொழுது அது ஒரு மனுஷனை உடைக்குதே தவிர்த்து, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் முக்காவாசி ஒரு நல்ல விமர்சனம் அப்படிங்கறது ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அது அவனுடைய வளர்ச்சி பாதையினுக்கு உகந்த ஒன்றாகத்தான் பாருக்கு.
1: சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா.
2: தேங்க்யூ சோ மச் பா, பை பை.
1: சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது விமர்சனங்கள் கண்டிப்பாக நம்மளை வளர்க்குதே தவிர கண்டிப்பாக வந்துட்டு கீழே இறக்க முடியாது. அதாவது நாம மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விமர்சனங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, எனக்கு தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லி நாம மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விமர்சனங்கள் நம்மளை மேலே மேலே கொண்டு போகும். ஒரு வேளை விமர்சனங்கள் வருது, ஐயோ நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவோம். அதனால் எந்த விமர்சனங்கள் வந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி, நாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு உடச்சி எரிஞ்சிட்டு நம்ம வந்துட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத பிராக்டிக்கலாக நம்ம வந்து உங்களுக்கு காட்டிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மனுஷன் தன்னுடைய குறைகளை தானே தானே வந்துட்டு முழுசாக அறிஞ்சிக்க முடியாதுங்க. பிற சொல்லக்கூடிய விமர்சனங்கள் தான் அவனுக்கு ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். நீ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுற அப்படிங்கிறத சொல்கிறது விமர்சனங்கள் தான். அந்த விமர்சனங்கள் வந்தால் தான் அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை நம்ம சரி பண்ணிக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்குமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, ஜாருமூர்ல என் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கே இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலையும் உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்றைக்கி தலைப்பில் நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம மனுஷங்கள் வந்துட்டு நம்மளுடைய குறைகள் நம்மளே வந்து முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது. பிற சொல்லக்கூடிய விமர்சனங்கள் மட்டும்தாங்க நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு மாணவன் இருக்கார் அப்படின்னா அவர் தேர்வில் குறைவான மதிப்பெண்கள் பெற்றாலுமே ஆசிரியர் கூறக்கூடிய குறைகளை ஏற்றுக்கொண்டு உழைச்சா மட்டும்தான் அவர் வந்து சிறந்த மதிப்பெண் பெற முடியும். ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு, அவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா பயிற்சியாளர் கொடுக்கக்கூடிய விமர்சனங்களை கவனிச்சா மட்டும்தான் அடுத்த போட்டியில் அவரால் ஜெயிக்க முடியும். தங்கத்தை நெருப்பில் உருக்கி ஆபரணமாக மாற்றுவது மாதிரி தான் மனுஷனுடைய விமர்சனங்களுமே இருக்கும். மனிதனுடைய விமர்சனங்களுமே நம்மளையே செதுக்கும். பல வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அவர்களுடைய விமர்சனங்களை தடையாக இல்லாமல் படிக்கட்டுகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே முன்னேறி இருப்பாங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அதாவது குற்றம் பார்க்கல அப்படின்னா சுற்றம் கிடையாது அப்படிங்கிறது தான். அதாவது குற்றங்களை சுட்டி காட்டுபவர்கள் தான் நம்மை முன்னேற்றும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விமர்சனம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது தேர்வு இல்லாத கல்வி மாதிரி. விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஆனால் எல்லா விமர்சனங்களுமே வளர்ச்சிக்காக வருது அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. சில விமர்சனங்கள்

மனிதனை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக அவனை மனதளவளை காயப்படுத்துது. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் வந்து சேருது. சில பேர் திருந்துவதற்காக விமர்சிக்கிறது கிடைக்காது, தாழ்த்துவதற்காக விமர்சிக்கிறாங்க. ஒரு குழந்தைகிட்ட நீ தொடர்ந்து உன்னால் முடியாது, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அதோடைய நம்பிக்கை சிதைந்துடும். இதுதான் வந்துட்டு கெட்ட ஒரு எண்ணம் பிடித்த ஒரு விமர்சனம் சொல்லலாம். பல திறமைகள் வந்துட்டு அதை ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கருகி போகிறதுக்கான காரணம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான். சில நேரங்களில் விமர்சனங்கள் மன அழுத்தத்தையும் விரக்தியும் கூட உருவாக்குது. ஒருவருடைய உழைப்பை பாராட்டாமல் குறைகளை மட்டும் பேசுறது அது வளர்ச்சியை கொடுக்காது, வேதனையை மட்டும்தான் கொடுக்கும். அதனால விமர்சனங்கள் கண்டிப்பாக நல்லது தான், அதை நம்ம எந்த விதத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கையிலேயே இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து தினமுமே பேசிகிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டால் ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஆரோக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த ஆரோக்கியம் அப்படின்ற வார்த்தையை நம்ம அதிகமாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற வார்த்தையும் நம்ம அடிக்கடி வந்து சொல்லியிருக்கோம். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதாவது முதல் விஷயமாக என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது பாடி பில்டிங் பண்ணுறவங்க அனபாலிக் ஸ்டீராய்டு எடுப்பாங்க. இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதை வந்து முறையாக எடுக்கலை அப்படின்னா எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது பாடி பில்டிங் பண்ணுறவங்க, அதாவது காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணுறவங்க, அந்த ஸ்டேஜில் ஏறி இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கட்டாயமாக வந்து இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு வந்து எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறது வந்து ஒரு முறையாக அதை வந்து

பரிசோதனை பண்ணி எடுப்பாங்க. அதாவது உண்மையாலும் பாடி பில்டிங் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ரத்த பரிசோதனை பண்ணி நம்ம பிளட்டுக்கு எந்த மாதிரி ஸ்டீராய்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய மசில்லாம் வந்து கரெக்டாக வந்து வெளியே தெரியும். இந்த ஒரு ரீசன்னால் எடுக்கிறவங்கள பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முறையான பாடி பில்டர்ஸ் அந்த பாடி பில்டிங் காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த உடல்லிருந்து ஸ்டீராய்டை வெளியே கொண்டு வரதுக்கான சில முறைகளையும் கடைபிடிப்பாங்களாம். இதை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. இது வந்து இந்த மெத்தடுக்கு வந்து ஃப்ளஷிங் மெத்தட், அதாவது ஃப்ளஷிங் அவுட் அப்படின்ற ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டீராய்டு அவங்க எடுத்திருந்தாலும் அந்த ஒரு காம்படிஷனுக்கு அப்புறமா அதை வந்து அவங்க உடல்லிருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு செயல்முறைக்கு தான் ஃப்ளஷிங் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. இதை முறையாக, அதாவது பாடி பில்டர்ஸ் இதை வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஆனாலும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தெரியாமல் ஸ்டீராய்டு எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் அந்த ஸ்டீராய்டு பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாமல் அவங்களே எடுத்தாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வரும் அப்படின்னு எடுத்தாங்க அப்படின்னா அது பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் வந்து சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தாக வந்து மாறும். உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கைடுமே இல்லாமல் அவங்க வந்து அந்த ஸ்டீராய்டை யாருக்கு தெரியாமல் அவங்களே எடுக்கும்போது அது அவங்களுக்கு உடலில் இதய பிரச்சனைகள் வரலாம், சிறுநீரக பிரச்சனைகள் வரலாம், இந்த மாதிரி அது வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு கூட வந்து போகலாம். அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு ப்ராப்பராக ஒரு ஜிம் ட்ரெய்னர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயமாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. இன்றைக்கி நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
3: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
4: ஏ ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
3: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
0: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி போட்டுருந்த ஃபீட்பேக், கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தொடர்ந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா குழந்தைகள். இப்போ குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணால் கூட நமக்கு அடிக்கிறதுக்கு கூட மனசு வராது. நான் முத்துக்குமார் அவர்களுடைய பையன் ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் இருக்கும்போது அவருடைய ஃபோனை எடுத்து அடுப்பில் இருக்கிற வடசட்டியில் வந்து போட்டுடுறாங்க. அதுக்கு வந்து அவர் திட்டலாம் வந்து இல்லை, நார்மலாக குழந்தைங்க அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நிறைய பேரோட மனநிலை இருக்கும். அதே நேரத்தில் சிலர் வந்து கோவப்பட்டு அடிச்சிருவாங்க. அடித்ததுக்கப்புறம் ஐயோ அடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாசமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி குழந்தைங்க அடம் பண்ணும்போது கோவப்பட்டு அடிக்கலாமா இல்லை அடிக்கக்கூடாதா, அவங்ககிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கூட வந்து குழந்தைகள் நல மருத்துவர் வைஷ்ணவ் மேம் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம். மேம், மேம் குழந்தைங்க ஒரு அடம் பண்ணா இல்லை ரொம்ப அழுதா இல்லை ரொம்ப கோவப்பட்டா அவங்கள வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி மேம் ஹேண்டில் பண்ணணும்?
6: பாசிட்டிவ் டிசிப்ளின், அதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அவங்கள திட்டாமல் அடிக்காமல், ஆனால் லைக் நம்ம அதுக்குன்னு லைக் ஓவர் ஃப்ரீடம் தர வேண்டாம். ஒரு ஒரு பவுண்ட்ரி நம்ம எப்போதுமே செட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை க்ராஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். ஃபியர்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய டிசிப்ளின் பண்ண முடியாது. இன்னொன்று, ஒரு ஒரு என்வரான்மெண்ட், நம்ம ஹோம் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை இல்லை வேறு எங்காவது பிரச்சனைனா அதை வந்து நம்ம கிட்ட சொல்கிற அளவுக்கு, அவங்க நம்ம கிட்ட சொன்னால் அம்மா அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எதுவும் இல்லாமல் அவங்க நம்ம கிட்ட ஃபீலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹோமில் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களால ரொம்பவே எமோஷனலி ஸ்ட்ராங்கராக நல்ல பிஹேவியரோட லாங் டேர்ம் மென்டல் வெல்பீங்கோட ஒரு குழந்தை வளருவாங்க.
0: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: வெல்கம் பேக், நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு 3 விஷயங்கள் நம்மளுடைய மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணலாம். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட். என்ன நாகராஜ் புரியலையே? அதாவது நம்ம சாக்லேட் சாப்பிட்டா நம்மளுடைய மன கஷ்டம் வந்து குறையுங்க. நாகராஜி என்ன நகராஜ் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டார்க் சாக்லேட் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய அந்த மன கஷ்டத்தை போக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, இல்லை வீட்டில் வந்து சண்டையா, உடனே போயிட்டு ஒரு டார்க் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா சாக்லேட் சாப்பிடும்போது, குறிப்பாக டார்க் சாக்லேட் சாப்பிடும்போது நம்ம மூளையில் எண்டோர்பின் அப்படின்ற ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது. ஹாப்பி ஹார்மோன் சுரந்தால் என்ன ஆகும்? கஷ்டம்லாம் போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து பண்ணுங்கள். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு இயற்கை அளித்த ஒரு கிஃப்ட் அது என்ன அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஃபோன்லாம் வச்சுட்டு ஒரு மரங்கள் இருக்கிற ஒரு இடம், அது வந்து பூங்காவாக இருக்கலாம், இல்லை வீட்டு மொட்டை மாடியில் கூட இருக்கலாம், அங்கே கூட ஆக்சிஜன் நல்லா வந்து இருக்கும். அங்கே வந்து அந்த மொட்டை மாடியில் வந்து செடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தால் நடக்கலாம், இல்லாட்டி பூங்காவில் வந்து நம்ம நடக்கலாம், உட்காரலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அந்த ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் வந்து அப்படியே டக்குன்னு குறையும். நமக்கு வந்து டென்ஷன் டிப்ரெஷனாக இருக்கும்போது அது அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையில் நடக்கும்போது கார்டிசோல் அப்படின்ற அந்த ஹார்மோன் அப்படியே கம்மியாகும். இது வந்து நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு கிஃப்ட். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான தெரப்பி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம், நமக்கு வந்து டென்ஷன் டிப்ரெஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா அழுகணும். என்ன நாகராஜ் சொல்கிறீங்க? அழுகணுமா? அழுகக்கூடாதுன்னு தானே டிப்ரெஷனில் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், அழுகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நம்ம அழுதா நிறைய விஷயங்கள் டீடாக்ஸ் ஆகுமா, நம்ம வந்து கண்ணீர் வழியாக வந்து வெளியேறி நம்ம மனசு பாரம் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சோனா எஃப்எம் கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. உங்க கூட ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல என்னதான் நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேசினாலும், இந்த மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனை யங்ஸ்டருக்கு கூட இன்னைக்கு வந்து அதிகமா வந்து இருக்கு. ஏன்னா அந்த ஒரு டைம்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா சைக்கிள்ல தான் வந்து பயணிப்போம். வாழ்க்கை முறையே எக்ஸசைஸ் மாதிரி வந்து இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த மூட்டு வலி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. இதற்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஒன்று, உடம்போட வெயிட் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருந்தால் ரொம்ப இளம் வயதிலே, ஒரு 30-35 வயசுலேயே வந்து இந்த மூட்டு வலிலாம் வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, 20-30 நிமிஷம் நம்ம வந்து நார்மலாக நடக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து படைக்கணும். அதாவது ஹெவி எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாலும் இந்த மூட்டு வலி வந்து வரலாம். அதாவது காலுக்கு ரொம்ப ஒரு அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தடுக்கிறதுக்கு சாப்பாட்டில் கொஞ்சமாக கீரைகள், பால், முட்டை, அதுக்கப்புறம் தானியங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். முக்கியமாக நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்னா மூட்டுகளுக்கு வந்து அதுதான் லூப்ரிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இந்த மூட்டு வலி இருக்குது அப்படின்னா மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப முக்கியம். இதற்கு வீட்டு முறை வைத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், அம்மா வீட்டு முறை வைத்தியமாக மூட்டு வலிக்கு என்னங்கம்மா பண்ணலாம்?
7: கால் முழங்கால் வலி மூட்டு வலி வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். நைட்டில் வந்து கருப்பையில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா ஊறினா காலையிலக்கு எடுத்து நல்லா தண்ணி வடிகட்டி குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கால் வலியும் நல்லாயிருக்கும். நல்லா குடிச்சு பாருங்கள். ஒரு தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு குடிச்சிங்கனா கூட நல்லாயிருக்கும். அது என்ன பண்ணுறது, கால் நல்லெண்ணெய்க்கு சம்மந்தப்பட்டது தானே நல்லாயிருக்கும் கால் வலிக்கு. அது பசை வந்து அதே போல் சுக்கு இருக்குது இல்லைங்களா, சுக்கு பால் ரெண்டு நல்லா விட்டு அரைச்சி அந்த வலிக்கிற இடத்துல முழங்கால் தாவலை நல்லா அப்படி தடவி விட்டோம்னா அந்த வலி பத்து போட்ட மாதிரி வலி கொஞ்சம் நல்லாவும் வந்துச்சுன்னா நல்லாவும்.
6: கண்டிப்பாமா, அந்த முழங்கால் வலி நிறைய பேருக்கு வந்து இருந்துட்டுருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு முழங்கால் வலி வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு வீட்டு முறை வைத்தியத்தில் அது வீட்லேயே எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: வெல்கம் பேக். நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. வேகாலம் வேகாலம் வெயில் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இந்த வேகாலமும் முடிஞ்சிருச்சு, வெயிலும் கம்மியாயிருச்சு, அப்பப்போ மழை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த பருவமழை அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிரும். எல்லா இடங்கள்லேயும் மழை பெய்யும். ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு போகும்போது மழை பெய்யும், அடுத்த நாள் வீட்டில் இருந்து ஆஃபீஸ் கிளம்பும் போது மழை பெய்யும், ஸ்கூலுக்கு போகும்போது மழை பெய்யும், ஸ்கூலை விட்டு வரும்போது மழை பெய்யும். அப்பப்போ இந்த மழை அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி இந்த மழை காலத்தில் அதிகமாக சளி, இருமல், காய்ச்சல், தும்மல் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. அதற்கு எப்படி நம்ம வீட்டிலேயே வந்து வைத்தியங்கள் பண்ணலாம், எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அதாவது ஆவி பிடிக்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதுவும் ஏற்காட்டில் அதிகமாக வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து அந்த சளி, இருமல், தும்மல் இந்த ஒரு பிரச்சனைக்கு தலைவலிக்கு குறிப்பாக ஆவி பிடிக்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து ஏற்காட்டில் வந்துருக்குங்க. கீழே கூட வந்து உடனே மெடிக்கல் போயிட்டு டேப்லெட் வாங்கிடுறாங்க, ஆனால் ஏற்காட்டில் அந்த ஒரு முறையை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி மூக்கடைச்சிக்கிச்சு, மூச்சே விட முடியாமல் வந்து இருக்குது, அந்தளவுக்கு கூட சில டைம்லாம் வந்து சளி பிடிச்சிக்கும். வெந்நீரில் கொஞ்சமாக வேப்பிலை, மஞ்சத்தூள், 4-5 துளசி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து சுடுதண்ணியில் ஆவி பிடிச்சோம் அப்படின்னா தலைபாரம் குறையும், மூக்கடைப்பு வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நம்ம சோனா எஃப்எம் கால் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று, கற்பூரவல்லி, துளசி இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை நல்லா கழுவி இல்லைன்னா அதோடய சாரை வந்து நம்ம எடுத்து அந்த சாரோட ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த இருமல் பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காணாமலே போயிடும். கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு டைமில் சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பெண்கள், உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த மாத்துறதுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்க மாத்துவீங்களா? அது எந்த விஷயம் அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. வழக்கம் போல லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத ஒரு கால் பண்ணி ராஜ்குமார் என் கிட்ட சொல்லிட்டு போயிருங்க. சோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். எப்பயும் கேள்வி கேட்கறது தான், இன்னைக்கு என்ன கேள்வி எடுத்து வந்திருக்க ராஜ்குமார் அப்படின்னு கேட்கறது புரியுது. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த மாத்துறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா எந்த விஷயத்த நீங்க மாத்துவீங்க அப்படின்னு தான் இன்னைக்கான கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்ம கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம தப்பு பண்ணிருப்போம், இல்ல தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த மாத்திருந்தா நல்லா இருக்குமே, இந்த விஷயம் எப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு தவறான முடிவு நம்ம எடுத்திருக்கலாம், அதை மாத்திருக்கலாமோ அப்படின்னு ஃபியூச்சர்ல நம்ம வந்து இப்போ கரண்ட்ல சிச்சுவேஷன்ல வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வழக்கம் தான். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அவங்களோட வாழ்க்கையை, என்னோட வாழ்க்கையே மாத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன முடிவுகளை நான் வந்து தவறான நேரத்துல எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்க ஆரம்பிப்பாங்க. அது வேலையா இருக்கலாம், இல்ல குடும்பத்தோட கட்டாயத்துக்காக பாதியிலே படிப்பு நிறுத்தக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கலாம், இல்ல யாருக்காவது இந்த விஷயம் பிடிச்சிருந்தாலும் அதை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கலாம். கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு வேலையை

இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பெண்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம இந்த கல்யாணமா இருக்கு இல்லையா, கல்யாணம் அப்படின்றது வந்து பெண்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையிலும் அப்பா அம்மா சொன்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து கல்யாணம் அப்படின்றது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்னதா நடந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இருக்குது அப்படின் போது அதை மாத்தணும்னு நினைச்சா உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கிடைக்குது. இந்த சான்ஸை வச்சு நீங்க என்ன மாத்துவீங்க அப்படின்றத பத்தி தான் நீங்க கால் பண்ணி என்கிட்ட சொல்ல போறீங்க. எந்த நம்பருக்கு ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான், இதுக்கு மெசேஜ் பண்ணிடுங்க, இல்லைன்னா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட நீங்க பண்ணி விட்டுருங்க. கேள்வியை இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்துறேன், உங்க கடந்த காலத்துக்கு நீங்க போயிட்டீங்க, அங்க போய் உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா எந்த முடிவை இல்ல எந்த நிகழ்வை நீங்க வந்து மாத்துவீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஸோ இதுக்காக தான் நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. மறக்காம கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் மறக்காம அவங்க கிட்ட கேட்டுட்டு இந்த விஷயத்த வந்து என்னோட வீட்டில் இருக்க அம்மாவா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும் அவங்க எல்லாம் சொன்னாங்க, அதனால நான் வந்து சொல்றேன் அப்படின்னு மறக்காம சொல்லிடுங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதாக அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை. தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காய், மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: June 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ₹1,200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும்

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக்குரு நிகழ்ச்சி.
1: டெக்குரு நிகழ்ச்சி
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
0: சர்வதேச விளையாட்டு புகைப்படத் துறையில இந்தியாவினுடைய பெருமையை உலக

பத்திரிகையாளர் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். கித்திகா தாலுக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். சோ அங்கிருந்து விளையாட்டு துறையில மிகவும் சவாலான இருக்கக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புகைப்பட பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு துறை தான். சோ அந்த துறையில வந்து இவங்க வந்து ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபிஃபா ஆண்கள் உலக கோப்பை நடக்குது இல்லையா, இது வந்து 3வது முறையா வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ இதுல வந்து ஒரு பெண் அப்படின்றவங்க போட்டோ ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடியவங்க ஒரே ஒரு ஆளு, அவங்க தான் கித்திகா. சர்வதேச அளவுல மிகவும் மதிப்பு மிக்க கால்பந்து திருவிழாவா ஃபிஃபா ஆண்கள் உலக கோப்பை போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல அதிகாரப்பூர்வமா அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பெண் போட்டோ ஜேர்னலிஸ்டா இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. 3வது ஃபிஃபா ஆண்கள் உலக கோப்பை தொடர்ல அங்கீகாரம் பெற்ற ஒரே ஒரு இந்திய பெண், அதாவது 3 முறை இந்த போட்டியில, அதாவது உலக கோப்பை கால்பந்து விளையாட்டு போட்டியில புகைப்பட பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு பெருமையை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இவங்க மாறி இருக்காங்க. ஒரே ஒரு பெண்ணா இருந்து மாறி இருக்காங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். உலக அளவுல விளையாட்டு புகைப்பட துறையில வந்து குறிப்பா பிரம்மாண்டமான கால்பந்து மைதானங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்கள் தான் அதிகமா வந்து போட்டோ ஜேர்னலிஸ்டா அதிகமா இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுல ஆண்களுக்கு நிகரா ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் தான். அதை சாதாரணமா பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து கித்திகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சர்வதேச போட்டியா இருக்கட்டும் இல்ல கடுமையான நெறிமுறை எல்லாத்தையும் தாண்டி இந்தியா சார்பா தொடர்ந்து 3 முறை அந்த பெருமைக்குரிய இந்த இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்றதா மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ இது மூலியமா நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்சிருக்க துறை, அதாவது நமக்கு தெரிஞ்ச துறையா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், அதுக்காக எந்த ஒரு இடத்துலயும் அந்த பிடிச்ச விஷயத்த விட்டுறாம நாம இருந்தோம் அப்படின்னா, குறிப்பா பெண்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க விட்டுறாம தொடர்ந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு இந்த நாடே முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்றதான் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஏன்னா கேமராவுக்கு பின்னாடி நின்று உலகம் வியக்க வைக்கக்கூடிய தருணங்களை படம் பிடிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கலை தான். அதுல ஆண்கள் தான் அதிகமா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்கள் இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி பெண்களாலையும் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்றத அசாம் மாநிலத்திலிருந்து தொடர்ந்து 3வது முறையா இந்தியாவோட பிரதிநிதியா, ஒரே ஒரு பிரதிநிதியா மாஸ்க் காட்டிட்டு வரக்கூடிய கித்திகா தாலுக்தார் அவங்களுடைய உழைப்பை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய உழைப்பு மாதிரி நீங்களும் கடினமா பெண்கள் உழைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்களும் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வருவீங்க அப்படின்றத நிகழ்ச்சியின் மூலமா நான் உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சோ இப்போ அடுத்ததா உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னடா கவிஞரோட வேகமா எழுதிக்கிட்டு இருக்க?
4: எழுதுறதே கவிஞர் தான் மாமே.
3: ஆமா மச்சான், நீ 10வதுல எவ்வளவு மார்க்கடா எடுத்த?
4: இப்ப எதுக்கு மச்சான் அதை கேக்குற?
3: இங்க எழுதுறத நீ அங்க எழுதிருந்தா ஃபெயில் ஆகாமையாவது இருந்திருப்ப.
4: விடு மச்சான், வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, போ நாம இப்படி எழுதுறோம், ஆனா வெண்ண வியாபாரி எப்படி எழுதுவாங்கன்னு உனக்கு தெரியுமா?
3: அவரும் கையில தாண்டா எழுதுவாரு.
4: அதான் இல்ல, உருகி உருகி எழுதுவாரு.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9442592160.
6: Hi, vanakkam, en peru RK Tharan. Ippa neenga kekkapora song Urav album la irundhu Yen. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இப்போ ரீசன்ட் டைமில் தான் எனக்கு இந்த டயட் அப்படின்னா என்ன அப்படின்றது முழுசாக தெரிய ஆரம்பிச்சது. நிறைய பேரும் சொன்ன விஷயம் அதுதான், டயட் அப்படின்னா வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது, சாப்பிட்றது தான் அப்படின்றது இப்போ ரீசன்ட் டைமில் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதை பற்றி தான் பெண்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. கடந்த நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து அன்றாட வாழ்க்கையில் இந்த பிசியோட பிரச்சனையா இருக்கட்டும், சர்க்கரை நோய் பிரச்சனையா இருக்கட்டும், மன அழுத்தம், சோர்வு, இது எல்லாமே வந்து அதிகமா சந்திக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உணவு முறைகள் சரியா எடுத்துக்காததுனால அப்படின்றத பத்தி நான் பகிர்ந்திருந்தேன். இன்னைக்கு சரியான உணவு முறை எடுத்துக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி நான் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். பெண்கள் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின் போது சாப்பிடக்கூடிய உணவுல மேக்சிமம் 50% காய்கறிகளும் கீரைகளும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கால் பங்கு 25% வந்து சாதம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கணும். மீதி இருக்கக்கூடிய கால் பகுதி 25% வந்து பருப்பு சுண்டல் அப்படின்னா முட்டை இது இருக்க ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து உங்களுடைய உடல்ல புரோட்டீனா இருக்கட்டும் இல்ல சத்துக்களா இருக்கட்டும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இதுதான் சரியான டயட் அப்படின்னு சொல்லி டாக்டர்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டயட் அப்படின்றது வந்து சரியான சாப்பாடை சாப்பிட்றது, அதாவது சத்தான சாப்பாடுகளை சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசன்ட் டைமில் சொல்லி இந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்க ஆரம்பிச்சுது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது டயட் அப்படின்னா வந்து சாப்பாடை குறைக்கிறது கிடையாது, சத்தான சாப்பாடுகளை காய்கறிகளை சேர்த்து சாப்பிட்றது தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எனக்குமே இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கலாச்சாரம்னு இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. அதனால் நீங்கள் உங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருள் வாங்கி சாப்பிடணும், ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு தோண ஆரம்பிக்குது அப்படின் போது அந்த நேரத்தில் ஒரு 30 seconds யோசிச்சு பாருங்க. இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முட்டையை அவிச்சு சாப்பிடலாம், இல்லை டக்குன்னு ஒரு உப்மாவாச்சு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றம் வந்துச்சுனாலே உங்களுடைய ஆசையும் போய் ஆரம்பிச்சிடும், நீங்கள் ஆரோக்கியமானதையும் சாப்பிட ஆரம்பிக்கலாம், உங்களுடைய ஹெல்த்தையும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கலாம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி காலையில் உணவு அப்படின்றது ராஜா மாதிரி, மதிய உணவு அப்படின்றது மந்திரி மாதிரி, இரவு உணவு அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்க ஆரம்பிக்கணும், கிடைக்காத மாதிரி இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த வேலையிலையும் உணவை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் வந்து காலையிலையும் நைட்டும் நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருவேன், மதியத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால சாப்பாடு அப்படின்றது வந்து 3 நேரமும் எடுத்துக்கக்கூடியது தான். உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், தேவையான சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு தேவை, ஆனால் அதை எடுத்துக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனால காலையில் நேரத்தில் ராஜா மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கணும், மதிய நேரத்தில் மந்திரி மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும், இரவு நேரத்தில் வந்து கம்மியாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி சாயங்காலம் நேரத்தில் நம்ம ஊர் பாஷையில் நான் சொல்லிடுறேன், சாயங்காலம் நேரத்திலலாம் வந்து பசிக்கும் போது பஜ்ஜி வடை சமோசா அப்படின்னு தேடி போகாமல் ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு கைப்பிடி சுண்டல

சாப்பிட்றது பழக்கமாக வச்சுக்கோங்க. இது பல பேருக்கு எந்த வித பிரச்சனையும் வராத மாதிரி தடுக்கும் அப்படின்னா பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சமைக்கும் போது உப்பையும் எண்ணெயும் வந்து அளவாக பயன்படுத்த ஆரம்பிங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாலாவது பாரம்பரிய சிறுதானிய கம்பு ராகி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிங்க. அதுவே மிகப்பெரிய ஆரோக்கியம் தான். பெண்கள் சமைக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி அது வந்து ஆரோக்கியத்தோட ஒரு முதலீடு. உங்கள் தட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த சரியான உணவு முறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. நீங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேரலையே தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலையே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லெச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம்

0: 107.8 சமுதாய வானொலியில்
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம் தான் பேச போறாங்க. ரேவதி மேம் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகா தெரபிஸ்டா, நம்ம சேலம்ல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். வாங்க தொடர்ந்து நம்ம அவங்க கூட பேசலாம். ரேவதி மேம் வணக்கம் மேம். இப்போ நீங்க வந்து இப்போ யோகா தெரபிஸ்டா கிட்ட 5 வருஷத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையும் தாண்டி ஸ்டார்டிங்ல வந்து யோகாலாம் நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா? சோ ஏதாவது ஒரு தருணத்துல தான் ஸ்டார்டிங்ல நீங்க வந்து எதார்த்தமா போயிருக்கலாம், ஒரு கட்டத்துக்கு மேல இந்த யோகா அப்படின்றத மட்டும் விட்டுறவே விட்டுறக்கூடாது, இதுதான் என்னோட வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட், எனக்கு இந்த மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த தருணத்துல இந்த யோகா அப்படின்றது உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு மேம்?
2: எனக்கு வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவங்க லைஃப் டைம்ல அவங்க இதுவரையும் என்னென்னமோ முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவங்களால அடுத்த லெவலுக்கு போயிருக்க முடியாது, நம்ம கிட்ட ஒரு 6 மாசம் வருவாங்க. என்னோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் உமனை கிரியேட் பண்றது தான். அந்த சேஞ்சஸ் அவங்க கிட்ட இருந்து கேட்கும் போது, நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், பணத்தை தாண்டி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிருக்கோங்கிறத நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது, என்னால இதை விட்டுறவே கூடாது, இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கட்டும், எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தாலும் இதை நம்ம பண்ணிட்டே இருக்கட்டும், காட் கிரேஸ், இதுவரை பெரிய ஸ்ட்ரகிள் வரல, சுத்தி இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க, அதனால அதை பண்ணிட்டே தான் இருக்கேன்.
1: அதாவது என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க சொன்னக்கூடிய அந்த ஃபீட்பேக் தான் அது எனக்கு இப்போ வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா மேம். மேம் அதே மாதிரி நீங்க வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க HR ஃபீல்டில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யோகா இப்போ பண்ணிட்டுருக்கீங்க, லைக் இப்போ ஃபேமிலி குழந்தைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னும் போது அதனால தான் நீங்கள் MBA விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, ஸோ இப்போ எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குது உங்களுக்கு?
2: நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா ஒரு விஷயத்தை ரொம்ப ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறத கேட்காது, நீங்கள் செய்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. நான் உட்காந்து படிக்கும் போது என் குழந்தைங்களும் படித்தாங்க, நான் கிளாஸ்க்கு போகும்போது என் குழந்தைங்களும் ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணாங்க. இப்போ என் பொண்ணு 12th வந்துட்டா, என் பையன் 10th வந்துட்டான், இப்போ அவங்க தான் என்னை அனுப்பி வச்சாங்க, சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, இப்படிலாம் பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னுட்டு. ஸோ வந்து நீங்கள் ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணீங்க, அதில் உங்களோட இலக்கு கரெக்டாக இருந்ததுன்னா மொத்த குடும்பமுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்.
1: ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டு இருந்தேன், ஸோ அதெல்லாம் இருந்ததெல்லாம் மாத்திட்டு இப்போ நான் வந்து டெய்லியும் ரெகுலரா வந்து நான் ஒரு விஷயம் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது மூலியமா என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுமே வந்து என்னை பார்த்து 4 விஷயம் கத்துக்கிறாங்க, நான் ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின் போது அந்த விஷயத்த அந்த குழந்தைகளும் ஃபாலோ பண்றாங்க அப்படின் போது இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றமா நான் வந்து பாக்குறேன் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் பண்ணக்கூடிய விஷயத்த பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்றது மூலியமா அவங்களும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பாங்க, அதையும் தாண்டி வளர்ந்து போது அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது ஒரு சில விஷயங்கள், அதாவது ரேவதி மேம் மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சுதான் தெரிய ஆரம்பிக்குது. அதனால நீங்க வந்து பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் உங்களுடைய குழந்தைகளுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களை பார்த்து வளரக்கூடியவங்க, உங்ககிட்ட வளரக்கூடியவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தான் கத்துப்பாங்க, உங்களை மாதிரி தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனால நீங்க ஆரோக்கியமான விஷயங்களா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின் போது அதை தொடர்ந்து எல்லாருமே அதையே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் நான் நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்ட விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மேம் கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில நம்ம கூட வந்து யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ரேவதி மேம், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க யோகா அப்படின்றது வந்து குழந்தைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எந்த நேரத்துல, அதாவது இந்த வயதுல தான் வந்து யோகா அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கணும், எக்ஸசைஸ் எல்லாம் இந்த வயசுல தான் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் இருக்குல்ல மேம், சொல்லுங்க குழந்தைகள் வந்து எந்த நேரத்துல எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்.
3: பொண்ணுங்களுக்கு நான் பொதுவா சொல்லுவேன், மூணு ஸ்டேஜஸ்ல யோகா ரொம்ப மஸ்ட். அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ற பீரியட் 11 இயர்ஸ்ல இருந்து 15 இயர்ஸ்க்குள்ள அவங்கள யோகா கிளாஸ்க்கு சேர்த்திடுங்க. பக்கத்துல எங்க இருக்கோ அந்த கிளாஸ்ல கொண்டு போய் கண்ணை மூடிட்டு சேர்த்துங்க. வேற ஏதேதோ பண்றீங்க இதை பண்ணுங்க. மேரேஜ் டைம்ல ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்மவே மண்டபத்துக்கு காசு கொடுப்போம், சாரிக்கு பண்ணுவோம், மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு பணம் கொடுப்போம், ஈவன் டூருக்குலாம் ரெடி பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணுவோம். ஆனா அந்த பொண்ணோட உடம்பு எந்த மாதிரி இருக்கு அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு யோகா கிளாஸ்ல சேர்த்துங்க. மெனோபாஸ் டைம்ல, அந்த மெனோபாஸ் டைம்ல உங்களால யாராலையுமே அந்த உமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, இன்னொரு உமனால கூட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு உமனுக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு, அதை ஒருத்தரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த டைம்ல யோகாவை ஸ்டார்ட் பண்ணிருங்க.
2: கண்டிப்பா மேம், ஏன்னா குழந்தைகள் வந்து சின்ன வயசுல இருந்தே யோகா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு போது வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியா வந்து சவால்களை சந்திக்கிறாங்க பெண் குழந்தைகள் அப்படின்னு போது, அந்த நேரத்துல அவங்க வந்து யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எந்த விஷயமா இருந்தாலும் பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், இல்ல யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றது மூலியமா கிடைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். இப்போ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்லயே வந்து யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்போது அவங்க எந்த டைம்ல இருந்து பண்ணணும் மேம்?
3: சரிங்க, பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லா ஸ்கூல்லையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அங்க எப்படி இருக்கு யோகானா, ஒரு போரிங்கா தான் இருக்கு. அம்மா இன்னைக்கு யோகா கிளாஸ் இருக்குமா, நான் போல, இந்த மாதிரி தான் இருக்கு. யோகாவை ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், யோகா கிளாஸ் எடுக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், இந்த குழந்தைங்களை நீங்க சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா பத்தாது, முன்னாடி இருக்க குழந்தைக்கு ரீச் ஆகணும், அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்ங்கிறது ரொம்ப கண்டிப்பான விஷயம்.
2: கண்டிப்பா மேம், இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என்னோட அக்கா பையனுமே வந்து யோகா கிளாஸ் இருக்கு, நான் போகல, நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் என் காதுபட கேட்ட ஒரு விஷயம் தான். ஸோ அதை பத்தி நீங்க பேசும்போது கண்டிப்பா இது கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் கத்துக்கிறாங்க, இல்ல யோகாவே கத்துக்கிறாங்க அப்படின்னு போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, எதனால பிடிக்கல அப்படின்றத வந்து மறக்காம கேளுங்க. கேட்கறது மூலியமா அது வந்து சரி பண்றதுக்கான இடத்துல நாம இருக்கோம். ஸோ அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல வளர்ந்து வரக்கூடிய பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம் புதுசா கத்துக்க நீங்க அனுப்பி வச்சு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஏன் அப்படின்றத கேளுங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு புகுத்தலாம் அப்படின்றதையுமே வந்து டீச்சர்ஸா இருந்து கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களும் வந்து அதை சரி பண்ண பாருங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறோம் அப்படின்னு போது அது அவங்களுக்கு வந்து தெளிவா புரிய ஆரம்பிக்கணும். அது மூலியமா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை தான் நானுமே சொல்லுவேன். ஸோ ரேவதி மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி மேம். நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்ல, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் தான் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதாக கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, vmaker.com அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட ஐடி. இந்த வெப்சைட்டோட பெயர் vmaker ஏஐ அப்படிங்கிறது. விமேக்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, வீடியோஸை எடிட் பண்ணிக்க முடியும். இதில் வீடியோஸை எடிட் பண்ணுறதை தாண்டி இதில் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. ஏஐ வீடியோ எடிட்டர் இருக்குது, ஏஐ கிளிப் மேக்கர் இருக்குது, ஏஐ சப்டைட்டில் ஜென்ரேட்டர் இருக்குது, ஹைலைட் வீடியோ மேக்கர் இருக்குது, ஏஐ வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறது, வீடியோ மெர்ஜ் பண்ணுறது, வீடியோ கட் பண்ணுறது, வீடியோவை ரீசைஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை பக்காவா எடிட் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி இதுல ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் இருக்கு, ஏஐ அவதார் ஜென்ரேட்டர் இருக்கு, ஏஐ ஹியூமன் ஜென்ரேட்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட் டு வீடியோ ஏஐ, ஏஐ ரீல் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோவும் இல்லை அப்படின்னா, புதுசா ஒரு வீடியோவை உருவாக்கணும் அப்படின்னா கூட உங்களால உருவாக்கிக்க முடியும். அது கூட பாத்தீங்கன்னா இதுல கன்வெர்ட் பண்ற மாதிரியான ஒரு சில ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. PDF to video maker, PPT to video maker. PDF-ஆ வச்சிருந்தாலும் இல்லை PPT-ஆக வச்சிருந்தாலும் அதை ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்டு, டெக்ஸ்ட்டு, ஆடியோ, இந்த மாதிரி பல வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து உங்களால் ஒரு வீடியோவை உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை வெப்சைட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த vmaker.com அப்படிங்கிற வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைந்திருக்கீங்க திவாகரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான செமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க, இன்னும் சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை

தொடர்ந்து இப்ப நீங்க சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இது என்ன ஸ்மார்ட் கேஜெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அருமையான சூப்பரான ஸ்மார்ட் போன். நீங்க யாராவது ஒரு 27,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த போன் வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இந்த மொபைலோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓப்போ F31 5G அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பெயர். ஓப்போ நிறுவனத்திட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மொபைல்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு செல்ஃபி கேமரா, பெரிய அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா, அது கூடிய ஃபிளாஷ் லைட் வருது. ஒரு ஃப்ரேம் குள்ள கொடுத்துருக்காங்க. சைட்ல 2 பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்லாம் அவைலபிளாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே, உங்களுக்கு அமோல்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பெரிய டிஸ்பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16.69 சென்டிமீட்டருக்கு ஒரு பெரிய அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது இந்த டிஸ்பிளே. இதை தாண்டி இதில் உங்களுக்கு கூலிங் சேம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது சூப்பர் கூல் விசி சிஸ்டம். இது வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் கேம் விளையாடுறப்ப இல்லை மற்ற டைமில் ரொம்ப சூடானுச்சுன்னா அதை அப்படியே தனிச்சு விடுறதுக்காக இந்த ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி, 7000mAh லார்ஜ் பேட்டரி, பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஃபுல்லாக சார்ஜ் ஏறது கொஞ்ச நேரத்திலே ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் 29 நாள் வந்து ஸ்டாண்ட்பையில் விட்டாலும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 22 நிமிஷத்தில் 1-50% வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலுக்கு IP69, 68, and 66 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிற அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபியும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலுக்கு பேக்கில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 50MP கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மொபைல் வாங்கணும், அதுவும் வந்து மிட்ரேஞ்சில் ஒரு சூப்பரான மொபைல் வாங்கணும்னா, இந்த ஓப்போட F31 Pro அப்படிங்கிற மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அற்புதமான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: फोन में ऐसो के पे
1: रुकवासी
0: मामा नरे रे रे ओरा

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
2: சமுதாய வானொலி
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே, இந்த மாதிரி டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல. இப்ப மார்க்கெட்ல புதுசு புதுசா இருக்க ஸ்மார்ட் கேஜெட்டை பத்தி சொல்றோம், உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்க ஒரு சூப்பரான ஃபியூச்சர் பத்தி சொல்றோம், அது மட்டும் இல்லாம ஏஐ வெப்சைட் பத்தி எல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாவே புரியுதா, புரிஞ்சு நீங்க அதை பயன்படுத்தி பாக்குறீங்களா, அப்படி பயன்படுத்தி பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்ற கருத்துக்கள் வச்சுதான் நானும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வருவேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இல்லதுவாக்க நீங்க எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து செட் ஆகல, நான் செஞ்சு பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் என் போனுக்கு அது செட் ஆகல, என் போனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, இல்ல உங்களுக்கே வந்து டெக் குருவில் டெக்னாலஜி சார்ந்து ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம் மக்களே. அந்த மாதிரி இருந்ததுன்னா 9787 7007 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். மறக்காம உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா அதுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துற மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்ப நீங்க சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனாஎஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனாஎஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7007 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அதை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து நம்ம போன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செக்யூரிட்டி டிப்ஸ் தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். செக்யூரிட்டி டிப்ஸ் என்னது பாக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம மொபைல் வாங்கினோடனே நிறைய பேர் பாரம்பரியம் பார்க்காம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு பிடிச்ச எல்லா ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்றது தான். எல்லா ஆப்புமே நம்ம பிளே ஸ்டோர்லேருந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண எல்லா ஆப்புக்குமே எல்லா பர்மிஷனையும் அலோவ் கொடுத்துடணும். அதுதான் நம்ம பண்ணுற செகண்ட் வேலை. இந்த ரெண்டுமே தப்பு. முதல்ல நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைலில் எல்லா ஆப்பையுமே பார்க்காம கண்மூடித்தனமாக இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதோட தேவை என்ன, அது உங்களுக்கு உண்மையிலுமே தேவைப்படுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தேவைப்படுற ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்கான ரிவ்யூஸ் என்ன, ரேட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பர்மிஷன் கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். இல்லைப்பா நான் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலே பண்ணிவிட்டு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு அந்த பர்மிஷன் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. சாம்சங் மொபைல் யூசர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது சாம்சங் மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் யூஸ்ட் இன் லாஸ்ட் 24 hours அப்படின்னு இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி 24 மணி நேரத்தில் என்னென்ன ஆப்பு என்னென்ன பர்மிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காட்டும். உதாரணத்துக்கு லொக்கேஷன் அப்படின்னா கடைசி 24 மணி நேரத்தில் இந்த ஆப்லாம் லொக்கேஷன் பர்மிஷனை யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபோன் இருக்கும், கால் லாக்ஸ் இருக்கும், நியர்பை டிவைசஸ்ன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து கடைசி 24 மணி நேரத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பர்மிஷன்ஸ், என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காட்டும். அந்த பர்மிஷனை தொட்டு உள்ளே போனீங்கன்னா எந்த ஆப்பு எப்போ யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே காட்டும். அதை நீங்கள் தொட்டு நீங்கள் வந்து வேணாம்னா பர்மிஷன் எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப் வித் திஸ் பர்மிஷன் இருக்கும். அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா எந்த ஆப் பர்மிஷன் வேணாமோ அதில் வந்து டோன்ட் அலோ அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், எல்லாமே சரியாயிடும். இது வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மொபைல் பத்தின மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறேன். நீங்க யூஸ் பண்ற மொபைல்ல இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கா, இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, அதுல ஒன்னு ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஏரோப்ளைன் மோடு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. ஏரோப்ளைன் மோடு ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுனால ஏன் இன்டர்நெட் வந்து கரெக்டாக கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏரோப்ளைன் மோடு ஆன் பண்ணா எல்லா சிக்னல்ஸையும் கட் பண்ணிவிடும். கட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஆன் பண்றப்ப அது ஒரு ரீஃப்ரெஷ் ஆகி ரீஸ்டார்ட் ஆகி வர்றதுனால உங்களுக்கு சிக்னல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி அடுத்த விஷயம் என்னன்னா உங்க மொபைல ரீஸ்டார்ட் பண்றது. ரீஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லா டிவைஸ்க்குமே அது வந்து யூஸ் ஆகும். நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலும் சரி, மொபைல் வச்சிருந்தாலும் சரி, ஒரு டைம் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து எதுக்காக சொல்றேன்னா எல்லா நெட்ஒர்க்குமே திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களோட நெட்ஒர்க் பேண்டை வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் 4G 5G ரெண்டு இதுல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் 4G யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் 5G யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 4G யூஸ் பண்றப்ப சரியான டவர் கிடைக்காது, அதனால 5G யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுவீங்க. இல்ல 5G யூஸ் பண்ணி சரியா டவர் கிடைக்கல அப்படின்னா 4G யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மொபைலோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி அங்க பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு மொபைல் நெட்ஒர்க்குள்ள போய் நெட்ஒர்க் மோட வந்து மாத்தி பாருங்க. அப்படி மாத்தி பாக்கிறதுனாலயும் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி உங்க மொபைல்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. இன்டர்நெட் எந்தெந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுதோ அந்த ஆப்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனாலையும் உங்களுக்கு இன்டர்நெட் சீராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிசேபிள் பண்றதுனால, அதாவது அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை டிசேபிள் பண்றதுனால இது ஆகும். அதுக்கப்புறம் டேட்டா சேவர் மோட் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஆன் பண்ணி பாருங்க. உங்க ப்ரௌசிங் ஹிஸ்டரியோட கேச்சி ஃபைல்ஸ்லாம் கிளியர் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான சிம்பிளான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: ஒரு வழியாக சம்மர் லீவ்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ்லாம் வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல் டேஸில் நீங்கள் அதிகமாக எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் திட்டு வாங்குவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் டேஸில் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்குவீங்க அப்படின்றத என்கிட்டயுமே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்களா சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்காக செம்ம பேச பொருளாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது தமிழ்நாட்டில் இந்த சம்மர் லீவ்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஸ்கூல்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ணாங்கல்ல, அந்த தொடக்கப்பள்ளி அதாவது கிட்ஸ் ஸ்கூல்லாம் வந்துருக்கும்ல, அந்த ஸ்கூல்லாம் வந்துட்டு குழந்தைங்கள அவ்வளோ வந்து ஆர்வமாக வரவேற்கிறாங்க டீச்சர்ஸு. அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பீட்ஸு அது மட்டும் இல்லாமல் கிரீடம்லாம் வச்சு நம்ம சேலத்தில் ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து சில்ட்ரன்ஸ் இனாக்ரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைமரி ஸ்கூல்லாம் தாண்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் வந்துருக்குல்ல, அந்த ஸ்கூல்ஸ்லேயுமே வந்துட்டு மலர்லாம் தூவி மாணவர்களை வரவேற்றிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் படிக்கிற காலத்தில் இப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஈவினிங் டைமில் அதிகமான மழை வரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரியதேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரியதேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரியதேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
5: ஏ இந்து, எந்திரி, மணி என்ன ஆகுது? மத்த நாள் மாதிரி இல்ல, இன்னைக்கு ஸ்கூல் ரீஓபன். எந்திரி சீக்கிரம்
6: இருமா, ஒரு 10 நிமிஷம்.
5: ஏ இந்து, 10 நிமிஷமும் கிடையாது, 5 நிமிஷமும் கிடையாது. 1 நிமிஷத்துல இப்ப எந்திரிச்சு போய் குளிச்சு ரெடி ஆவற, புரியுதா?
6: போறேன் போறமா, முத நாளே இப்படி திட்டாத.
5: இல்லனா மட்டும் மேடம் அப்படியே சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆயிருவீங்க.
6: எங்கம்மா எங்க, என் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எதுவுமே காணோம்.
5: ஏ இந்து, ஸ்கூலுக்கு போறதுக்கு பேகும் புக்கும் ரொம்ப முக்கியம். முதல்ல

கண்டிப்பாக இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆனால் அந்த மொதல் நாள் எல்லாரோட வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிருக்கும், ஸ்கூல்லாம் ஃபஸ்ட் டே போயிருப்பீங்க, போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதாவது முதல் நாள் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஸ்கூல் டேஸில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன்ல. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு நேர்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்கூல் டேஸில் எந்தெந்த விஷயங்களுக்கு அதிகமான திட்டுலாம் வாங்குவாங்க அப்படின்றத. ஃபஸ்ட்டு மாசிநாயங்கம்பட்டியிலேருந்து சதீசன் நான் கால் பண்ணி அவர் வந்துட்டு அவர் ஸ்கூல் டேஸில் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமாக திட்டுலாம் வாங்குவார் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஸ்கூல் டேஸ்லாம் படிக்கும் போதே மேக்ஸ் சார் இருப்பார், அவர் வீட்டு பாடம்லாம் கொடுப்பாரு, எனக்கு வந்து நான்லாம் வீட்டு பாடம் முடிக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதனாலேயே அவர் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ சதீசனாக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். யார்கிட்ட அதிகமான திட்டுலாம் வாங்குவாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மேக்ஸ் சார்கிட்ட அதிகமான திட்டுலாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோட ஸ்கூல் டேஸில் நான் அதான் அதிகமாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சதீஷ் அண்ணா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்கூல் டேஸில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்குனீங்க அப்படின்றத என்கிட்டயே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு நேயர் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தார், அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம அப்புறம் வந்து கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயம், சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இஸ் இட் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பஸ்ஸில் போவாங்க, இல்லைன்னா ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸில் போவாங்க, பைக்கு சைக்கிளில் கூட போவாங்க, இன்னும் ஒரு சிலர் நடந்து கூட போவாங்க. ஆனால் இங்கே ஒரு குட்டி பையன் ஒரு இதில் ட்ராவல் பண்ணியிருந்தார் பாருங்கள், அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இதில் தெரியுமா, நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு குட்டி கிராமம், அந்த கிராமத்துக்கான பேர் மட்டும் தெரில, அந்த ஒரு கிராமத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப குட்டி பையன், அந்த பையன் இருந்தால் வந்துட்டு 1வது இல்லைன்னா யூகேஜி அந்த மாதிரி தான் வந்து படிப்பார் போல். அவர் வந்து ஸ்கூலுக்கு எப்படி திரும்ப போயிட்டுருக்காரு, ஆடு இருக்குல்ல ஆட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு சவாரியாக போயிட்டு இருந்துருக்காரு. அந்த ஆடுமே வந்துட்டு பயங்கர ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு கேரிங்காக இருக்கிற ஒரு ஓனரை கூப்பிட்டு போனால் எப்படி கூப்பிட்டு போவோம், அதுவுமே அந்த ஆடு ஸ்கூல் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு திரும்ப வந்து விட்டுருச்சு. ஏதோ அந்த பழைய அந்த தமிழ் சினிமாவில் பழைய படங்கள்லாம் பார்ப்போம்ல, மிருகங்கள்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றதே சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட பேசுறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: திட்டமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: அப்புறம் ரமேஷ், கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
5: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
4: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா?
5: டே டேய், அது பக்கத்து வீட்டு குழந்தைடா. இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
4: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
5: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கா, அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு
6: இருக்கேன். உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
7: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, na ellame irukra ore school, Sonavalli Appa Public.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீர் வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் படிக்கும் போது எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட லாஸ்ட்டாக மாசநகம்பட்டையிலேருந்து சதீஷ் அண்ணா கால் பண்ணி அவர் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போதே எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத அவர் வந்து ரொம்ப காமெடியாக சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அவர் ஸ்கூல் டேஸில் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் பசங்க படிக்காத விஷயத்து கூட திட்டு வாங்க மாட்டாங்க, ஆனால் இந்த சேட்டை பண்ணிட்டு ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பாங்களே அப்படி அந்த மாதிரியான விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்குவாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம கஸ்தூரி அண்ணா இருக்கார்ல, அவர் ஸ்கூல்லாம் படிக்கும் போதே வீட்டுக்கு பின்னாடி அந்த பாறைலாம் இருக்கும்ல, அந்த பாறை மாதிரி ஒரு இடம் இருக்கும் போல, அங்கே ஸ்கூல் பசங்க அதாவது அவர் செட்டில் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஓடுவாங்களாம் ஒடியாருவாங்களாம். ஸோ அப்படி விளையாடும் போது அடிக்கடி என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த பாறையில் கீழே விழுந்து அடிக்கடி கை காலில் அடிபடுற மாதிரி வந்து ஆகிடுமா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கஸ்தூரி அண்ணாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பயங்கரமாக திட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமில் அடிச்சிருவாங்களாம். ஸோ இந்த காரணத்தினால தான் நான் ஸ்கூல் டேஸில் அதிகமான திட்டுலாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்தூரி அண்ணா வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம கஸ்தூரி அண்ணா மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட ஸ்கூல் டேஸில் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்கினீங்க அப்படின்றது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 4 June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ இந்த ஒரு டே ஸ்பெஷலாக இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புதிய விஷயத்தை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக்கோட யூசேஜை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புதிய விஷயத்தை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க நாளைக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக மண்ணில் இயற்கையாகவே மக்க போகிற ஒரு பால் பாக்கெட் கவரை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பால் பாக்கெட் கவரை நாளையிலிருந்து அதாவது 5 June உலக சுற்றுச்சூழல் தினத்தோட ஸ்பெஷலாக இந்த ஒரு பால் பாக்கெட் கவரை லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம கூட அடுத்ததாக பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633330.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு. இன்டர்நேஷனல்

0: பக்கத்துல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
1: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலான்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
5: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8
8: இது வாலிப வயசு.
9: என்ன இது வாலிப வயசு?
10: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசுபொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசணும்ல. இப்போது இதை தாண்டி நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாருங்க. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம கோகுல் பிரதர் இருக்கிறாருல. அவர் தான் இன்றைக்கி அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நிறையா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இதுதான் பேஷன், நான் போனால் இந்த சோஷியல் மீடியா ஜேர்னிக்குள்ளே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க ஃபுல் டைமாக இறங்கி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாமா பிரதர், இல்லை வேணாமா?
11: ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுல் டைமாக வர்றது, அதான் எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான் அதை டிசைட் பண்ணும். ஏன்னா மேபி அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்கு எந்த ஒரு பர்சனலாக எந்த ஒரு ஃபினான்ஷியல், அவங்க வீட்டுக்கு உங்களால் ஒரு ஃபினான்ஷியல் நீடு இல்லை, நான் வேலைக்கு போனால் தான் நிலமை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒருத்தர் ஃபுல் டைமாக இந்த ஃபீல்டை கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டார். பசங்க அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி நாளில் பசங்களுக்கு நிறைய ஃபீல்டில் ஆர்வம் வருது. ஸோ இந்த சோஷியல் மீடியான்ற ஃபீல்டுலையும் நிறைய பேத்துக்கு ஆர்வம் இருக்கலாம் மேபி. ஆனால் அவங்க எடுத்த உடனே ஃபுல் டைமாக வராமல் ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுலேயே இந்த ஃபீல்டு செட் ஆயிடுச்சு, நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு மோர் ஓவர் ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் டைம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் அதாவது கேஜெட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 1 or 2 மந்த்ஸ் நம்ம டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த இதை வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக மாற்றுறதுக்கு முன்னாடி என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 1 இயராக அது கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏன்னா பீக்கில் போயிட்டு இருக்க பேஜ் என்னைக்கா இருந்தாலும் மேபி டவுன்ஃபாலாக ஃபேஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த டவுன்ஃபாலாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய உச்சத்துக்கு போகிறதா இருந்தாலுமே ஒரு ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஃபுல் டைமாக பண்ணலாமா அப்படின்றத டிசிஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
10: ஓகே ஓகே பிரதர், இப்போ நீங்கள் சொல்கிறதே வந்துட்டு ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்திருக்கு. நம்ம கோகுல் பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபுல் டைமாக கண்டென்ட் கிரியேட்டர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தோணும் இல்லை, ஓகே இந்த ஃபீல்டில் நம்ம இறங்கி வேலை பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட லைஃப்பை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைமாக வந்துவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல் டைமாக வராதிங்க. நீங்கள் ஃபுல் டைமாக வந்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், கண்டிப்பாக அது ரியாலிட்டி. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கோகுல் பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட கோகுல் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் ப்ரோ, நம்ம ரீசெண்டாக புதுசாக ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. இப்போ நிறையா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் என்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த டவுன்ஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிஸ் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள டவுன்ஃபாலுக்கு நோக்கி கொண்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டவுன்ஃபால்லாம் வந்தது அப்படின்னா, எனக்கு இந்த சோஷியல் மீடியா ஜேர்னியே எனக்கு வேணாம், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இந்த ஃபீல்டை விட்டு போயிடுறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: டவுன்ஃபால் வந்து ஒரு நார்மலான ஒரு திங் தான், அது யாராக இருந்தாலுமே ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு வரணும் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு பீக்கில் இருக்க ஒரு ஆக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் நடிக்கிற எல்லா படங்களுமே ஹிட் ஆகிறாது. மேபி ஏதாவது ஒரு படம் ஃப்ளாப் ஆகலாம். ஸோ அடுத்து அந்த டேரக்டரை கூப்பிட்டு, வேற ஒரு டேரக்டரை கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணி, எனக்கு ரீசெண்ட் டைமில் இந்த படம் எனக்கு இந்த ஜேர்னல் நம்ம எடுத்ததுனால அந்த படம் ஹிட் ஆச்சு, ஸோ இதே மாதிரி இன்னொன்று பண்ணால் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்படி எப்படிலாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பெரிய பெரிய டவுன்ஃபால் வந்து வந்திருக்காங்க, மீண்டு வந்திருக்காங்க. ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ மேபி நமக்கு தொடர்ந்து ஒரு சீரீஸே ஃப்ளாப் ஆகலாம். ஸோ அதனால் நம்ம அதை நினச்சி மனம் தளராமல், ஸோ ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துல நமக்கு வீடியோ போட்டதை ஹிட் ஆகிருக்கு, நம்ம இந்த வீடியோஸில் டவுன்ஃபால் ஆனதுக்கான ரீசன் என்ன, எதனால் மக்கள் வந்து இதனால் விரும்பாமல் போனாங்க, ஏன்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் அந்த ஃபீல்டில் இருக்கணுமா வேணாமான்றத. ஸோ அவங்க ஏன் வந்து இந்த டவுன்ஃபாலுக்கு வந்து அவங்க ஒரு வீடியோ பார்க்காதனால தான் அது ஒரு காரணமாக இருக்கும். டவுன் எதனால் பார்க்கல, அதுக்கான காரணங்கள் என்ன, எந்த பாயிண்ட் மிஸ் ஆச்சு, அவங்களுக்கு தேவையானதை எதை நம்ம கொடுக்கல அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கண்டறிஞ்சு, நம்ம ப்ரீவியஸில் நம்மளுக்கு ஹிட்டான விஷயத்தையும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து அதிலிருந்து நம்ம ஒரு அவுட் புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரீச் ஆகும். ஸோ டவுன்ஃபால் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி அப்படின்றத ஒரு ஒருத்தரும் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களால சின்ன டவுன்ஃபால் இருந்தாலும் அதுலேருந்து வர்றது கஷ்டம் தான்.
0: ஓகே ஓகே ப்ரோ. இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியா ஜேர்னியில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வருதோ இல்லையோ கண்டிப்பாக நெகட்டிவிட்டி

அதை தாண்டி தான் நீங்கள் சோஷியல் மீடியா ஜேர்னியில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு இந்த டவுன்ஃபாலு நெகட்டிவிட்டிஸ்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பார்ட்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாமல் உங்களோட அடுத்தடுத்த கோலை நோக்கி போங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறையா நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு மாஸ்நங்கம்பட்டியிலேருந்து சதீசனா, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து கஸ்தூரியனெல்லாம் கால் பண்ணி அவங்க ஸ்கூல் டேஸில் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமான திட்டுலாம் வாங்கினாங்க அப்படின்றத நம்மகிட்ட அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபி சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக சுந்தர ராமசாமியின் பிரசாதம் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். 73-47 சுத்தி சுத்தி வராரு, ஏதாவது அகப்படுமா அப்படின்ட்டு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி ஒன்றும் அகப்படலை. ஆனால் அவருக்கு தேவை ஒரு 5 ரூபா. 12 வருஷம் கழித்து மகள் பிறந்திருக்கிறா. முத பிறந்த நாள் அதை கொண்டாடணும்னு மனைவிக்கு ஆசை. அதை கொண்டாடுறதுல விதவிதமான கற்பனைகள், எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறது. அதுக்கு கொஞ்சம் செலவு நிறைய ஆகும்னாலும் அவரோட மனைவி கேட்டது ஒரு 5 ரூபா தான். மற்ற செலவினங்கள்லாம் கொஞ்சம் சேமிப்பு, கொஞ்சம் மளிகை கடையில் கடை, அப்புறம் சில பொருள்களையெல்லாம் தவணையாக கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கியாச்சு. பால் மாடு வீட்டில் இருக்குது, பால் ஊற்றுறதுல கொஞ்சம் வருமானம் இருக்குது, அதை வச்சு எல்லாம் அப்படி அப்படியே சரி பண்ணியாச்சு. இவர்கிட்ட அந்த அம்மா எதிர்பார்க்கறது ஒரு 5 ரூபா தான். நாளைக்கு பிறந்த நாள், நாளைக்கு தான் கோயிலுக்கு போகணும், பூஜையெல்லாம் பண்ணணும். இன்னைக்கு 3 மணிலேருந்தே கடை வீதியெல்லாம் ஒரு 5 ரூபாயை பண்ணிட முடியுமா அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வண்டிக்காரன் வந்தான். ஏய் நிறுத்து, லைசன்ஸ் எங்கடா அப்படின்னு கேட்டால் அவன் எடுத்து காட்டுறான். போ போ அப்படின்னு மிரட்டர் துணியில் அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் ரவுண்ட் அடித்து பார்த்தா, வழக்கமாக யாராவது மாட்டுவாங்க, இன்னைக்குன்னு பார்த்து யாருமே எல்லாம் சரியாகவே இருக்குது, அல்லது இவர் கண்ணில் படுறது மட்டும் அப்படி இருக்கா என்னான்னு தெரியல. அப்புறம் ஒரு சைக்கிள் ஒன்று வந்தது, ஒரு சின்ன பையன் ஓட்டிகிட்டு வந்தான் லைட் இல்லாமல். ஏய் நிறுத்து, லைட் எங்க அப்படின்னா, சார் இந்த சைக்கிள் லைட்டு இல்லாமல் நைட்டில் ஓட்ட மாட்டேன் சார், பகலில் தான் ஓட்டுவேன் அப்படின்னா. நம்ம சட்டம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி பேசுகிறான், அவனை என்ன பண்ண முடியும். போடா போடா அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. குதிரை வண்டி ஒன்று வந்தது, குதிரை வண்டியில் விளக்கு இருக்கணும், ராந்தல், அது இல்லைன்னா கேஸ் தான்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: ஹே நிறுத்துறா அப்படின்னாரு பையன். நிறுத்தி, என்ன சார் அப்படின்னா, லைட் எங்கடா? லைட் வீட்ல இருக்குது சார் அப்படின்னா. வீட்ல வச்சுட்டு எங்க இருக்குடா வந்த சார்? நைட்டு போகும்போது தான் சார் மாட்டுவேன் அப்படின்னா. சரி, உங்க அப்பா எங்க? அவர் வீட்டில் உடம்புக்கு முடியாமல் படுத்துன்னு இருக்கிறாரு சார் அப்படின்னா. சரி, எட்டனா எடு அப்படின்னாரு. எதுக்கு எடுறா? கேள்வி கேட்டுக்கிட்டு லைட் இல்லாமல் போயிட்டுருக்குற அப்படின்னு. அப்படி அவன் கட்டியிருந்த லுங்கி அலட்டி ஒதுரி காட்டினான். என்னை அடித்தா கூட 1 ரூபா இல்லைங்க சார் அப்படின்னா. வந்து சேர்றீங்க பர்றா அப்படின்ட்டு போ போ அப்படின்னு வேறனாரு. அவன் வேகமாக போயிட்டான். மார்க்கெட் வழியாக போனார். காய்கறி கடைகள்லாம் இருந்தது. எல்லோரும் சகஜமாக இருக்காங்க, யார்கிட்டையும் எந்த ஒன்றும் போய் பேசுகிறதுக்கு இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வியாபாரத்தை பார்க்குறாங்க. நடந்து நடந்து ஒரு கால் வழியே எடுத்துக்கிச்சு. வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறது? அந்த 5 ரூபா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாளே, போய் இல்லைன்னு சொன்னால் என்ன நினைப்பா அப்படின்ட்டு ஒரே மன கஷ்டம். யார்கிட்டையாவது கடனை கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா, அது யாரும் அப்படிலாம் கொடுக்குற வழக்கம் இல்லை அவங்களுக்குள்ள. போய் பப்ளிக்கிட்ட யார்கிட்டயா கடனை கேட்கவும் முடியாது, பழக்கம் இல்லை. கிட்டத்தட்ட சூரியன் மறைஞ்சு இருட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நடந்து போனார். போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட நின்று சுற்றியும் முற்றியும் பார்த்தாரு. சரி, வீட்டுக்கு போகலாம், வேறு என்ன பண்ண முடியும், இன்றைக்கி எதுவும் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சி அந்த வீட்டுக்கு போகிற சாலையில் திரும்பும்போது ஒரு உருவம் போஸ்ட் பாக்ஸில் எதையோ கையை விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. இந்நேரத்துக்கு யாரா கையை விட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு. ஏய், யாருப்பா அது அப்படின்னாரு. நான் தாங்க சார் அப்படின்னு அந்த உருவம் சொல்லிச்சு. நான் தான்னா யாரு அதை சொல்லு. நதிகிருஷ்ணன் கோயில் புசாரிங்க அப்படின்னு அந்த உருவம் சொல்லிச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட போனாரு. மெடுக்குன்னு கையை எடுத்துக்கிட்டு

வந்து நின்றுக்கிட்டாரு. ஏதோ சேட்டை பண்ணுற மறைக்கிற நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னாரு. இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற போஸ்ட் பாக்ஸில் அப்படின்னாரு. அது ஒன்றும் இல்லைங்க, லெட்டர் போட வந்தேன். லெட்டர் போட போட்டு போக வேண்டியதானே, அதனால் கையை உள்ளே விட்டுட்ருக்கேன் அப்படின்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து பத்தியா தடுமாறுற, ஏதோ வில்லங்கம் பண்ணிட்டேன். உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் எஸ்ஐ கிட்ட ஒப்படைச்சு நாலு சாத்து சாத்தினா தான் சரியாக வரும் அப்படின்னார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: ஐயோ, நான் தப்பு ஒண்ணும் பண்ணலீங்க. நானே சாமிக்கு குளிப்பாட்டுறவன், பூஜை பண்றவன், அப்படியெல்லாம் பண்ணுவனா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அவர் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு கெஞ்சற, தப்பு பண்ணாதவன் கெஞ்சுவானா நட அப்படின்னாரு. சத்தியமா சொல்றேங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலீங்க அப்படின்னாரு. சரி என்ன நடந்ததை சொல்லு கேட்டார் போலீஸ். அவர் அது ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு லெட்டர் போடலாம், கார்டு ஒன்று போடலான்னு வந்தேன். போட்டால் உள்ளே போகவே இல்லை. அப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கவர் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்தது. அந்த கவரை வெளியே இழுத்துட்டு ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சு போட்டேன், போகவே இல்லை. அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ட்டு பூசாரி சொன்னார். 73-47 ஓரளவுக்கு புரியுது, ஆனால் புரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேங்கிறேன். ஐய், கதை சொல்லாத. அந்த கவர் என்ன கவர், மற்றவங்க கவர்

அவங்க கையில் எதுக்கு வந்துச்சு, நடு ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாரு. இப்போ மற்றவங்க கவர் கையில் வச்சுக்கிட்டு தப்புன்னு சொல்லிட்டாரு, அதை நம்ம மறைக்க முடியாது அவரால். சரி, அவர் பின்னாடி நடக்க ஆரம்பித்தாரு. இருட்டு தான், யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவருக்கு போலீஸ் அடிக்கிற மாதிரியும், போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே அவங்க மனைவி மக்கள்லாம் வந்து கத்துற மாதிரியும் அப்படியே எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஸ்டேஷன்கிட்டயே போயாச்சு, ஸ்டேஷனுக்கு வெளியில் நிற்கிறாங்க. அவர் உள்ளே போகிறதுக்கு டிலே பண்ணுறாரு, அதாவது அந்த 7347 உள்ளே போகிறதுக்கு டிலே பண்ணுறாரு. அப்புறம் எதிரில் ஒரு ஆள் வந்தார், வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வம்படியாக கேட்குறாரு அவர்கிட்ட. நல்லா இருக்குங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. என்ன நின்றுட்டுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த சாமி வந்தார், சாமிக்கிட்ட நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணணும், அது என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னாரு. உடனே பூசாரிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு, சரி சரி ஆள் வந்து மறைக்கிறாரு, அதை காட்டி கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி அப்படின்ட்டு அவர் வந்தவர் போயிட்டார், வரங்க அப்படின்ட்டு.

0: முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
2: கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்புறம் சரி உள்ள போலாம் அப்படின்னாரு. இவர் இருந்துட்டு அந்த எஸ்ஐகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணாத ஆளுன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நான் உன்னை மாட்டி விட போகிறதில்ல சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ பிடிச்ச கேஸை விட முடியாது, கொண்டு போய் தான் ஆகணும். ஆனால் அந்த ஆள் ஒரு முரட்டு மனுஷன், அவன் காசுக்கு ஆசைப்படுவான். நான் போய் நின்னா 10 ரூபா கேட்பான், கொடுத்துட்டு போ, கூட்டிகிட்டு போ. அதுக்கு தான் நான் அவங்ககிட்ட எதுவும் சொல்கிறதே இல்லை, எந்த கேஸ்னாலும் சொல்லவே மாட்டேன், என்னமோ பண்ணிக்க அப்படின்னு. மீறி நான் போய் கேட்டோம்னா 10 ரூபா வாங்கி கொடு, 20 ரூபா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன், அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கொண்டு போய் நிறுத்திடுவேன், நீ காசு கொடுப்பியோ இல்லை அடி வாங்குவியோ ஓம்பாடு அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் ஐயையோ 10 ரூபாயா, என்கிட்ட 10 ரூபாயெல்லாம் இல்லைங்க, ஒத்த பைசா இல்லை, நீங்கள் வேணால் பார்த்துங்க அப்படின்னு சாமி சொல்கிறாரு. நான் என்ன இப்போ உன்னை சோதனை போடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன்னா, இருந்தால் கூட இல்லைன்னா அடி வாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் என்னமோ உன்னை கேட்ட மாதிரி நீயே தான் சொல்கிற, நான் கேட்டு என்னமோ லஞ்சம் கேட்டுறேன்னு சொல்லிவிடாத கடைசியா அப்படின்னு அவர் சொன்னார். சரி இப்படி வெளியில் நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டாரு. 73-47 நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாரு. வீட்டுக்கு போங்க, நீங்கள் தான் எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். 73-47 ஆ வேணாம் வேணாம், இந்த கவர் அப்புறம் எங்கே கொண்டு போடுறது, என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் போட்டுக்கணும். அந்த அட்ரஸ் பார்த்தா டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போக வேண்டிய தபால், அதாவது இவங்க தான் போட்டிருக்காங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போட்டிருக்காங்க, அது உள்ளே போகாமல் வந்திருக்குது. சரி நான் போட்டுக்கிறேன் கொண்டா, எங்கள் தபால் தான் அப்படின்னாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. சரி கிளம்புங்க அப்படின்னாரு. இல்லைங்க வந்தது வந்துட்டோம், இது தப்பாக ரைட்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எஸ்ஐயாக்கிட்டே கொண்டு நிறுத்திடுங்க, அவர் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். ஏன்னா நாலு பெண்ணைக்கு யாருப்பா அந்த லெட்டர் வச்சுருந்த ஆள், அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவர் சொல்ல. நான் வந்து கோயிலில் பொழப்பு பண்ணுறவன், 10 பேர் முன்னாடி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வர, இதெல்லாம் நல்லா இருக்காது. ரெண்டில் ஒன்று, அடித்தாலும் அடிக்கிட்டோம், கேஸ் போட்டாலும் போட்டோம், இன்றைக்கே அதை முடிச்சுட்டு நான் போகணும், நீங்கள் வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிறார். இவருக்கு 73-47 ரொம்ப இதாக இருக்குது, என்னடா அது போகமாட்டா நாட்டுக்குது இந்த ஆள் அப்படின்னு. அப்புறம் இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன், நான் கொண்டு அப்படிலாம் நிறுத்த மாட்டேன், நீ போ அப்படிங்கிறாரு. இல்லை இல்லைங்க நான் போக முடியாது அப்படிங்கிறாரு. சரி முதல்ல இவனுக்கு கிளப்பணும், ஏன்னா உள்ளேருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனைன்னு உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க, அப்படி பிரச்சனை ஆகிடும். சரி நானும் தான் வீட்டுக்கு போகிறேன், வா சேர்ந்தே போகலாம் அப்படின்னு அவர் அங்கேருந்து நவுத்துனாரு. சரி வாங்க போகலாம். இப்போ ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டே வந்தாங்க, ஏதோ பேசினாங்க, சிரித்தாங்க, அந்த பழைய பயம்லாம் இல்லை, இவருக்கும் அவர் மேலே எந்த இதுவும் இல்லை.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்படி சிரிச்சுக்கிட்டே மாத்தி மாத்தி போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் குழந்தைக்கு மொத பிறந்த நாளா அப்படின்னாரு. ஆமாங்க, 12 வருஷம் கழிச்சு பிறந்தா. ஒரு 5 ரூபா கொண்டு வர சொன்னா. என்கிட்ட இல்லை, எங்கேயும் கிடைக்கல. நீங்கள் தான் 5 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்ட்டீங்களா அப்படின்னாரு. இதுக்கு தான் கேட்டிங்களா? அதை என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கப்படாதா? போலீஸ் தோரணையை தான் கேட்கணுமா அப்படின்னாரு. நேராக கேட்டால் யார் கொடுக்குறாங்க இந்த காலத்தில்? மிரட்டி கொடுங்கன்னா தான் உண்டு அப்படின்னாரு. உலகத்தை அப்படி பார்க்குறீங்க? ம், சரிதான் சரிதான். நாளைக்கு கோயிலுக்கு வாங்க, நம்ம நதீஸ்வரம் கோயிலுக்கு வாங்க. பிள்ளை பேரில் நல்லா பூஜை பண்ணி நல்லா கொண்டாடிடலாம், அசத்தி போடலாம் அப்படின்னாரு. கட்டாயம் வரேன், கட்டாயம் வரேன். காசு தானே இல்லை, என்ன பண்ணுறது? நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. யார்ட்டையும் இல்லை, வாங்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அப்போ தான் ஒரு வேட்டியை சாமி அவுத்தார். அவுத்துட்டு உள்ளே ஒரு துணி கட்டியிருந்தார். அந்த துணியில் அப்படி கையை அப்படி இப்படி விட்டு எடுத்தார். 5 ரூபா, ஒரு ரூபாயாக 5 எடுத்தார். எடுத்து இருந்தாங்க வைங்க அப்படின்னாரு. ஏன் வேணாங்க, இது என்ன கணக்கு அப்படின்னாரு. குடிங்க, 1ஆம் தேதி கொடுத்துடணும் அப்படின்னாரு. காசு வச்சுக்கிட்டே நீங்கள் இல்லைன்ட்டீங்கல்ல அப்படின்னு 73-47 சொன்னார். அதில் தப்பே பண்ணாத எதுக்கு நம்ம வந்து பயந்துக்கணும்? அதுக்காக தான் இப்படி சொன்னேன். நீங்கள் பிள்ளைக்கு பிறந்தநாளை கொண்டாடுங்க, போய் கொடுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 2 பேரும் பிரிய இடம் வந்தது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கண் கலங்கிருச்சு. அப்படியே ஒரு 5 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு போக முடியுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் ஒரு நன்றி பெருக்கும் கூட அப்படின்னாரு. இப்போ 2 பேரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில் போகணும். பிரிஞ்சாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி சொன்னார், ஏங்க 1ஆம் தேதி மறந்துடாதீங்க. ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐயாக்கிட்டே சொல்லிவிடுவேன், கடன் வாங்கினாரு கொடுக்கலன்னு. சரியா அப்படின்னாரு. கட்டாயம் கட்டாயம், வாங்கின உடனே தேடிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். கோயிலுக்கு வரது மறந்துடாதீங்க, நான் உங்களுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. ஆ, கட்டாயம் வரேன் வரேன் வரேன் அப்படின்ட்டு கண்களில் லேசான கண்ணீருடன் அப்படியே வீட்டுக்கு நடந்து போனார். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. பிரசாதம் என்ற இந்த சிறுகதையின் மூலம் சுந்தர ராமசாமி சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், காவலர்களினுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறத அதை வந்து புரிய வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தப்பு செய்யாத பட்சத்தில் தைரியமாக நிற்கணும், அதுக்கு வெற்றி உண்டு என்பது இதிலிருந்து தெரியுது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீயர்னி, நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசும் மரம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல கவின் அப்படின்ற குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு இயற்கை மேல ரொம்ப ரொம்ப பாசம். இந்த செடி வளர்க்கறது, மரங்கள் எல்லாம் பராமரிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் டெய்லி என்ன பண்ணுவானா, ஸ்கூல் முடிச்சு வரும்போது அவங்க ஸ்கூல் வழியில இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு டெய்லியுமே சாயங்காலம் வீட்டுக்கு போவான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவன் அந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு, கவின் கவின் அப்படின்னு. அப்போ அவன் சுத்தி முத்தி பார்த்தான், ஆனா யாருமே இல்லை. திருப்பி அந்த குரல் கேட்டுச்சு, அவன் வந்து பயந்தே போயிட்டான். அப்புறமேட்டு தான் நான் தான் மரம் பேசுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்போ கவின் வந்து ஆச்சரியப்பட்டு அந்த ஆலமரத்தை பார்த்தான். அப்ப அந்த ஆலமரம் வந்து இவன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, நான் பல வருஷமா இங்க இருக்கேன், ஆனா யாருமே இது வரைக்கும் என் பக்கத்துல உட்காந்து படிச்சதை நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன நிழலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. நீ தான் என்கிட்ட ஒரு பாசத்தோட பழகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ஆலமரம் சொன்னிச்சு. அதுக்கு உடனே கவின் என்ன சொன்னா, எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இயற்கைய காக்கிறது நம்மளோட கடமை இல்லையா, அதனால எனக்கு இயற்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த மரமும் பயங்கர ஹாப்பி ஆகி கவின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம இயற்கைய காக்கிறது நம்மளோட கடமை. அதை நம்ம பொறுப்பா எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்சி பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். உங்க நேம்?
1: என் பேர் ஆமினா.
0: ஆமினா, கையில மெஹந்தி எல்லாம் ஃபுல்லா வச்சிருக்கீங்களே, வீட்டுல ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷனு?
1: எங்க அம்மாவோட தம்பி ஃபங்க்ஷன்.
0: ஓகே ஓகே, அப்ப ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா ஸ்கூல்ல ஒரு நாள் லீவ் கேட்டிருப்பீங்க தானே?
1: ஒரு நாள் தான் லீவ் போட்டேன்.
0: வாவ், ஒன் டே தான் லீவ் போட்டீங்களா, பரவாயில்லையே, டெடிகேட்டடான பொண்ணா இருக்கீங்களே. சரி ஓகே, ஸ்கூல்ல என்ன ரீசன் சொல்லி லீவ் கேட்டீங்க?
1: எங்க மாமா ஃபங்க்ஷன்.
0: பரவாயில்ல, மாமா ஃபங்க்ஷன் சொல்லியே லீவ் வாங்கிட்டீங்க. சரி ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆமினா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள் கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஆமினா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ஆமினா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா மருத்துவர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அந்த நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அண்டு ஆரோக்கியமான உணவுகளில் என்னென்ன பட்டியலில் இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த தண்ணி வந்து அதிகமாக குடிக்கல அப்படின்னா உடம்புல வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்தில் நம்ம எடுத்துக்கிற உணவு மூலியமாகவும் வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுமா சார்? இப்போ உதாரணத்துக்கு டீ காஃபிலாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல வாட்டர் லாஸ் வந்து ஏற்படுமா சார்?
5: டீ காஃபி மீட், ஹெவி மீட், அதாவது மீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். ஸோ மீட், ஜங்க் ஃபுட், சீ ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். ஸோ உங்கள் பாடியில் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் நடக்கும் போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி என்வைரன்மெண்டல்லையும் ஹீட், உங்கள் பாடியிலையும் ஹீட். ஸோ அப்போ என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் லாஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். மோர் தென் தட், உங்கள் பாடிக்கு தண்ணியோட தேவை இன்னும் அதிகமாகும். ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது கஃபின், மீட், ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம்.
4: கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு மூலியமாக எப்படி நம்ம உடம்புல வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சின்ன டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செய்கிறது, அப்புறமேட்டு இந்த பேப்பரை வச்சு சின்ன சின்ன கிராஃப்டெல்லாம் ரெடி பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு குட் ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈவினிங் டைமில் அவங்க ஹோம்ஒர்க் எழுதுவாங்க இல்லையா, ஹோம்ஒர்க் எழுதுகிற டைமை தாண்டி ஒரு 20 இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த மென்டல் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு பீஸ் ஏற்படும். அந்த பீஸ்னால டிசிப்ளின் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு இடத்துல உட்காந்து கான்சன்ட்ரேஷனாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே

அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பாட்டு இல்லை, ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம ஆமினா கூட பேசலாம். அண்ட் ஆமினா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னடா கவிஞரோட வேகமா எழுதிக்கிட்டு இருக்க?
4: எழுதுறதே கவிஞர் தான் மாமே.
3: ஆமா மச்சான், நீ 10வதுல எவ்வளவு மார்க் எடுத்த?
4: இப்ப எதுக்கு மச்சான் அதை கேக்குற?
3: இங்க எழுதுறத நீ அங்க எழுதிருந்தா ஃபெயில் ஆகாமையாவது இருந்திருப்ப.
4: விடு மச்சான், வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா. ஓ, நாம இப்படி எழுதுறோம், ஆனா வெண்ண வியாபாரி எப்படி எழுதுவாங்கன்னு உனக்கு தெரியுமா?
3: அவரும் கையில தாண்டா எழுதுவாரு.
4: அதான் இல்ல, உருகி உருகி எழுதுவாரு.

0: அஞ்சு வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: என்னது கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட

0: அடிக்கடி பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஆமினா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஆமினா கூட பேசிடலாமா? ஆமினா, இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனாவோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ நம்மக்கிட்ட வந்து குவஷின்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா? என்ன பண்ணுறீங்க ஆமினா, என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க, என்ன மார்க் எடுக்கிறீங்க, ஸ்கூலில் நீங்கள் தான் டாப்பரா, அப்படி இப்படி நிறைய குவஷின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அங்கே குவஷின்ஸ்லாம் கேட்டாங்களா ரிலேட்டிவ்ஸு? என்னென்னலாம் கேட்டாங்க?
4: நீ என்ன மார்க் எடுத்த, எப்படி எப்படி படிப்ப, அதெல்லாம் கேட்டாங்க.
3: சரி, இதெல்லாம் கேட்கும் போது நீங்கள் வந்து அப்போ வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி தோணுது? அச்சுச்சோ, என்னடா எப்பயுமே இதே கேட்குறாங்களே அப்படின்லாம் தோணிருக்கா?
4: இதே கேட்குறாங்கன்னா தோணும்.
3: என்னடா இது அப்படின்னு தோணும். சரி ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அப்படிலாம் இல்லை, நான் வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. கரெக்டா? சூப்பர் ஆமினா. சரி, நீங்கள் வந்து எக்ஸாமில் எப்படி வந்து படிப்பீங்க, என்ன மார்க் எடுப்பீங்க?
4: நான் ஷீல்டு வாங்கினேன்.
3: ஷீல்டு வாங்கியிருக்கீங்க, சூப்பர். நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா இவங்களே இப்படி சொல்லிட்டு இவங்களே கேட்குறாங்களே ஹர்னியக்கா, இதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். நீங்கள் வந்து ரொம்ப ப்ராப்பராக குட்டாக ஆன்சர் பண்ணீங்க, இப்படிதான் இருக்கணும். சரி ஓகே. சரி, ஆமினாக்கு ஸ்கூல்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
4: எனக்கு மேக்ஸ். எல்லா சப்ஜெக்டும்
3: எல்லா சப்ஜெக்டுமே ஃபேவரட். சரி, நீங்கள் வந்து ஷீல்டெல்லாம் வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அந்த ஷீல்டை வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தப்ப எல்லாரும் அவங்களோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு? ஆ,
4: எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.
3: ஓ, எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிமாண்ட்லாம் பண்ணுவீங்களா? நான் ஷீல்டு வாங்கியிருக்கேன்ல, ஸோ எனக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாச்சும் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்லாம் நீங்கள் வந்து எனக்கே கேட்டிருக்கீங்களா? இல்லை, அப்படிலாம் கேட்டதில்லை. ஓகே, அதுதான் நல்ல பழக்கம். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நமக்காக பிடிச்சி செய்யணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, இப்போ ஃபங்க்ஷன் வந்துச்சுல்ல, உங்கள் மம்மியோட வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிங்களா நீங்கள்?
4: நான் கூப்பிட்டேன், ஆனால் அந்த நாள் எல்லாருக்குமே வரக்கு இருந்துச்சு, வரல
3: வரல. ஓகே, அவங்களுக்கும் ஸ்கூல் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. சரி, நீங்கள் அதுக்காக சண்டைலாம் போடல தானே? ஓகே, வெரி குட் ஆமினா. கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எதுவும் சண்டைலாம் போடல. வெரி குட், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆமினா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: இருக்கேன் அப்படி என்ன டிஷ் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெஜ் பன்னீர் ரோல் தான். ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஹோட்டலை விட ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி இந்த டிஷ்ஷை செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்தி 2, அடுத்ததாக பன்னீர் வந்து 1/2 கப்பு நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கியூப் கியூபாக, குட்டி குட்டி கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக திருவனை கேரட் 2 டேபிள் ஸ்பூன், குடமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சாஸு அப்படி இல்லைனா மின்ட் சட்னி, இது ரெண்டில் ஏதோ ஒன்று 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பும் மிளகுத்தூளும் தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ எப்படி செய்யணும்னா, பேனில் லைட்டாக நெய் சேர்த்து அது கூட வெங்காயம் குடமிளகா கேரட் இது மூணையுமே நல்லா வதக்கிடணும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதையுமே இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மேலேயே மிளகுத்தூளையும் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம சாஸ் அப்படி இல்லைனா மின்ட் சட்னி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து சப்பாத்தி இருக்குல்ல சப்பாத்தியில் ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி தடவி வச்சு இந்த பன்னீர் மிக்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நடுவில் வச்சு லைட்டாக ஆனியன்ஸை கட் பண்ணி வெறுமனே மேலே போட்டு லைட்டாக கொத்தமல்லியும் மேலே போட்டு ஒரு ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் பாக்ஸில் வச்சா ஈவினிங் காலியாக தான் வீட்டுக்கு வரும். அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பன்னீர் ராப் ரோல். ஸோ குழந்தைங்களுக்கு எப்பயுமே இந்த இட்லி தோசை சப்பாத்தின்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இட்லியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொடி இட்லியாக மாற்றி கொடுக்கலாம், தோசையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசை நூடுல்ஸாக மாற்றி கொடுக்கலாம், சப்பாத்தியே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இந்த ராப் மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ப்ளஸ் வெஜ்ஜீஸோட முழுமையான நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும். அண்டு ஈஸியாக ஜீரணாகக்கூடிய உணவில் சப்பாத்தியும் ஒன்று. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாயிரும், ஹெல்த் பெனிஃபிட்டும் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள்

வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அரணி என் கூட இப்போ பார்த்துதான் வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: மலையோரம் வீசும் காற்று.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி இஷா கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஆமினா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆமினா மாதிரியே உங்க குழந்தைங்களும் இஷா கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி ஓகே, எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களோட அந்த நற்பண்புகளை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ பொதுவாகவே குழந்தைங்களுக்கு சின்ன கதைகளை நம்ம சொல்லும்போது அவங்க அதிலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எடுத்துப்பாங்க, அதை வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கதை சொல்லி அவங்களுக்கு ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணுறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் மேம்?
1: அந்த மாதிரியான நீதி கதைகளை கொண்டு வரணும். மீண்டும் இந்த ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரியான கதைகளை அவனுக்கு சொல்லணும். நம்ம நாட்டுக்காக உழைத்த நல்ல தலைவர்களை பற்றிய செய்திகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரக்குள்ளார மட்டும்தான் இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம மாணவர்களின் நற்பண்புகளை கொஞ்சமாவது நம்ம மாற்ற முடியும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். எப்பயுமே இந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸை வச்சு இந்த மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு புது மாற்றம் வந்து ஏற்படும் அவங்களுக்குள்ளேயும். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்குவாங்க, புதிய பழக்க வழக்கங்கள் ஏற்படும், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆமினா கூட பேசிடலாமா? ஓகே ஆமினா, 8 மணியும் ஆக போகுது, இப்போ எனக்கு பசி எடுத்துக்கிச்சு, உங்களுக்கு பசி எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்க ஆ லஞ்சுக்கு?
2: சப்பாத்தி.
0: சப்பாத்தி, சரி. சப்பாத்தி வந்து பொதுவாகவே ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா, எப்பயுமே சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தனி மவுசு தான், எல்லாருமே வந்து ஹே நம்ம லஞ்சு ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்?
2: தருவேன்.
0: ஓகே, தருவீங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூல்லையே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு யார்? ஃபேவரெட்
2: லக்ஷனா.
0: அப்போ லக்ஷனாக்கு மட்டும் தனியாக சப்பாத்தி போயிருந்தானே செப்பரேட்டா, இது வந்து நீ சாப்பிட்ற அப்படின்னு. பிடிச்ச ஃப்ரெண்டுனாலே தனி கவனிப்பு தான். சரி ஓகே, ரொம்ப சூப்பராக இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ ஆமினா.
2: தேங்க்யூ.
0: ஓகே பாய். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே எப்பவும் போல சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட மிக அழகான மலைவாசஸ்தலங்களில் ஒன்றான ஆலி அப்படின்ற ஒரு மலையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பனியால மூடப்பட்ட மலைகள், பசுமையான புல்வெளிகள், சாகச விளையாட்டுகள் மற்றும் இமயமலையோட அற்புதமான காட்சிகள் அப்படின்னு இயற்கை ஆர்வலர்களோட கனவு இடமா விளங்குறது தான் இந்த ஆலிமலை. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாமோலி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2,900 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் ஆலி புக்கியால் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. கார்வாலி மொழியில் புக்கியால் அப்படின்றதுக்கு புல்வெளி அப்படின்னுமே பொருள். ஆலியோட மிகப்பெரிய சிறப்பு அதோட இயற்கை வளம்தான். ஜூன் மாசத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மலர் இனங்கள் பூத்து குலுங்குது. சுமார் 520 வகையான உயர்மலை தாவரங்கள் இந்த இடத்துல இருக்கு. அதோட பல அரிய மற்றும் அழிந்து வரக்கூடிய இனங்களுமே இருக்குங்க. ஆலியோட வரலாறும் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியார் ஆலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோஷிமத்தில் ஜோதிர் மடம் அப்படின்ற புகழ்பெற்ற மடத்தை நிறுவினார். அதுக்கப்புறம் இந்த பகுதி இமயமலையோட நுழைவு வாயில் அப்படின்னுமே அழைக்கப்பட்டதுங்க. பழங்காலத்தில் திபெத் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக பாதையாகவும் இந்த பகுதி இருந்தது. யாக் மற்றும் குதிரைகளோட உதவியோட வணிகர்கள் இமயமலையை கடந்து பயணம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஆலி உலக புகழ்பெற்ற பனிச்சறுக்கு மையமாக இருக்கு. இந்தியாவோட குளிர்கால விளையாட்டுகளுக்கான முக்கிய இடங்களில் இதுவும் ஒண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய பனிச்சறுக்கு சரிவுகள் புதியவர்களுக்கு, அனுபவமிக்க வீரர்களுக்கும் ஏற்றதா இருக்கு. 2011 முதல் தெற்காசிய குளிர்கால விளையாட்டு போட்டிகளும் இந்த இடத்துல நடந்தது. அதோட இந்தியாவோட தேசிய குளிர்கால விளையாட்டு போட்டிகளுக்கும் ஆலிமலை சிகரம் அரங்கமா இருக்குங்க. பனிச்சறுக்கு மட்டுமல்ல, மலைப்பயணம், ராப்டிங் மற்றும் பல சாகச விளையாட்டுகளுக்கும் ஆலிமலை ரொம்பவுமே பிரபலமானதா இருக்கு. இங்க நின்று பாக்குறப்போ நந்தாதேவி, காமட், திரிசூல் மாதிரியான இமயமலை சிகரங்களோட கண்கவர் காட்சிகளை நம்மளால ரசிக்க முடியும். பனியால மூடப்பட்ட சிகரங்கள், சூரிய ஒளியில தங்க நிறத்துல மின்னக்கூடிய காட்சி வாழ்நாள்ல மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். ஆலி அப்படின்றது வெறும் சுற்றுலா தலம் மட்டும் இல்ல, அது இயற்கையோட அழகு, ஆன்மீக வரலாறு மற்றும் சாகச உணர்வு எல்லாத்தையுமே ஒன்றிணைந்த ஒரு அற்புதமான இடம். பனிமலைகளோட அமைதியையும் இயற்கையோட பேரழகையும் உணர விரும்புறவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போக வேண்டிய இடம்தான் இந்த ஆலிமலை. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேயர்களே. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கு மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அரங்கம் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே மணிகண்டன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். வாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேரு?
4: மணிகண்டன், அரங்கம்.
3: அண்ணா, இங்கே வந்துட்டு அரங்கம் கிராமத்தில் விவசாயம் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னா
4: மாதிரிலாம் இப்போ மழை சரியாக கிடையாதுல்ல, கரெக்டாக மழை பொழியறதில்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க, அந்த டைமில் ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணிக்கிறாங்க.
3: ஓகேண்ணா. ஆனால் இங்கே அரங்கம் கிராமத்தில் சுற்றுலா தலம் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா, இல்லை சுற்றுலா தலமாக ஏதாவது மேம்படுத்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா?
4: இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஃபாரஸ்ட்டு நல்ல வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது உள்ளார. பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறதுலே ஏற்காட்டிலே அதிகமாக வயல்வெளி இருக்கிறது நம்ம ஏரியா மட்டும்தான். இந்த சைடில் மாரமங்கலம் பஞ்சாயத்தில் தான் அதிக வயல்வெளி, அதுவும் இங்கே பெலாக்காடு டு அரங்கம் இந்த லைனில் இருக்கிறது மட்டும் தான் அதிகமாக.
3: அப்போ நம்மளோட அரங்கம் கிராமத்திலயும் இருக்குல்லனா?
4: இருக்கு.
3: அப்போ அதை மேம்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா மக்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்காக பயன்படும் இல்லையா?
4: இருக்கு, டூரிஸ்ட் பிளேஸ்மெண்ட், நல்ல வியூ பாயிண்ட்ஸ், ஃபாரஸ்ட் ஓட்டி டெட்லாம் நல்லா இருக்கு, ட்ரெக்கிங் போறது அந்த மாதிரி.
3: கண்டிப்பா நான் இப்போ இதெல்லாம் வந்துட்டு மேம்படுத்தும் போது கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் இருக்கும் இல்ல?
4: கிடைக்கும், ஏதோ கூட்டிட்டு போறது, அதுக்கப்புறம் ஸ்டாலு கடைங்க அந்த மாதிரி இடத்துல போறது, அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ ட்ரெக்கிங் கூட்டு போறாங்களா, இப்போ எப்படியே 2-3-4 பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரிலாம் இருக்கு பண்ணிக்கலாம்.
3: ஓகேண்ணா, நன்றி அண்ணா. ரொம்ப தெளிவா இவ்வளவு விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக மணிகண்டன் அண்ணாவுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாஎஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kulangaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ரொம்ப அருமையாக இந்த நாட்டுப்புற பாட்டு, கும்மி பாட்டு எல்லாமே பாடுவாங்க. நான் வந்து நார்த்தஞ்சேடு பகுதிக்கு போய் அங்கே வந்துட்டு யாராவது பாடுவாங்களான்னு கேட்டப்போ, அங்கே ஒரு குழு ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக ஒரு கும்மி பாடலை நமக்காக பாடி கொடுத்தாங்க. அந்த பாடலை நான் கேட்டு ரசித்தேங்க, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு வந்து மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள்.
4: அந்த கொல்லா இந்த கொல்லா யாழையில கும்மி யாழையலா, இங்கே சாமி போடும் தங்க கொல்லா யாழையில கும்மி யாழையலா, அந்த சர்ட்டு இந்த சர்ட்டு யாழையில கும்மி யாழையலா, என் சாமி போடும் தங்க சர்ட்டு யாழையில கும்மி யாழையலா, அந்த பேண்டு இந்த பேண்டு யாழையில கும்மி யாழையலா, என் சாமி போடும் தங்க பேண்டு யாழையில கும்மி யாழையலா, அந்த வாட்சி இந்த வாட்சி யாழையில கும்மி யாழையலா, என் சாமி கட்டும் தங்க வாட்சி யாழையில கும்மி யாழையலா, அந்த செருப்பு இந்த செருப்பு.

0: கும்மி இலையில என் சாமி போடும் தங்கா செருப்பு இலையில கும்மி இலையில அந்த முகத்தி இந்த முகத்தி இலையில கும்மி இலையில எங்கள் அம்மா போடும் தங்கா முகத்தி இலையில கும்மி இலையில அந்த தோடு இந்த தோடு இலையில கும்மி இலையில என் சாமி போடும் தங்கா தோடு இலையில கும்மி இலையில அந்த செயின் இந்த செயின் இலையில கும்மி இலையில என் சாமி போடும் தங்கா செயின் இலையில கும்மி இலையில அந்த வளையல் இந்த வளையல் இலையில கும்மி இலையில என் சாமி போடும் தங்கா வளையல் இலையில கும்மி இலையில அந்த வட்டில் இந்த வட்டில் இலையில கும்மி இலையில என் சாமி சாப்பிடும் தங்கா வட்டில் இலையில கும்மி இலையில அந்த டம்ளர் இந்த டம்ளர் இலையில கும்மி இலையில என் சாமி தண்ணி சாப்பிடும் தங்கா தம்ளர் இலையில தம்மி இலையில.
1: ரொம்ப நல்லா இருக்குல்ல நேர்களே. இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்என் 9787707078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நார்த்தஞ்சேடு பகுதியை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த பாடலை பாடின அனைவருக்கும் எங்களுடைய சோனா எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இந்தியாவோட ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடற்கரைகளில் வானத்தில் கம்பீரமாக வட்டமிட்டு பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேட்டையாடும் பறவையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பறவை நம்ம சேலத்தில் இருக்கிறதா பதிவு செய்யப்பட்ட பறவைங்க. இந்த பறவையை வானின் செம்பழுப்பு காவலன், அதாவது பிராமணி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் இது சிவப்பு முதுகு கடல் கழுகு அப்படின்னுமே அழைக்கப்படுதுங்க. தன்னோட செம்பழுப்பு நிற உடலும் வெண்மையான தலை மற்றும் மார்பு காரணமாக தூரத்திலிருந்து ஈஸியாக இந்த பறவையை நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பிராமணி பட்டம் அப்படின்ற இந்த பறவை இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுசுமே பரவலாக இருக்குங்க. ஏரிகள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள் இதோட விருப்பமான வாழ்விடங்களா இருக்குங்க. சில சமயங்கள்ல நகரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லயும் இத பார்க்கலாம். இந்த பறவையோட தோற்றமே அதோட தனித்துவம். உடம்புல பெரும்பகுதி செம்பழப்பு நிறத்துல இருக்குங்க. ஆனா தலை மற்றும் மார்பு முழுசுமே வெண்மையா இருக்கிறதுனால அது ஒரு அரச தோற்றத்தை கொடுக்குது. கருப்பு நிற ரக்கை நுனிகளும் வட்டமான வாளும் இதோட அடையாளங்களா இருக்கு. இளம் பறவைகள் பழுப்பு நிறத்துல இருக்குங்க. வயதாகிறப்போ வெள்ளை தலை அப்படியே உருவாகுது. பிராமணி பட்டம் பெரும்பாலும் ஒரு களிவுண்ணி பறவையா இருக்கு. இறந்த மீன்கள், நண்டுகள், பிற நீர்வாழ் உயிரினங்களை உணவா சாப்பிடுது. அதே நேரத்துல சின்ன உயிரினங்களையும் வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டதா இருக்கு. சில நேரங்கள்ல மற்ற பறவைகள் பிடித்த உணவையுமே பறிச்சு சாப்பிடுமாங்க. இயற்கையில இத உணவு திருடும் வேட்டை பறவை அப்படின்னுமே சொல்லலாம். இந்த பறவையோட பறக்கும் முறை ரொம்பவுமே அழகானது. வானத்துல ரெக்கைகளை விரிச்சு ரொம்ப குறைந்த அசைவுகளோட ரொம்ப நேரம் மிதந்து பறக்குங்க. ஆற்றங்கரைகள்ல நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே இறங்கி நீரோட மேல் பரப்புல இருந்து உணவு எடுத்துட்டு போகக்கூடிய திறனுமே இருக்கு. இனப்பெருக்க காலத்துல மரங்களோட உயரமான கிளைகள்ல குச்சிகள் மற்றும் சின்ன கிளைகளை கொண்டு பெரிய கூடுகளை அமைக்குது. பொதுவா ரெண்டு முட்டைகள் இடுதுங்க இந்த பறவை. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டும் சேர்ந்து கூடு கட்டுறதுலையும் குஞ்சுகளை வளர்ப்பதிலையும் பங்கேற்குது.

வருஷம் வருஷம் அதே பகுதியில மறுபடியும் கூடு கட்டும் பழக்கமுமே இதுக்கு இருக்குங்க. இந்த பிராமணி பட்டம் பறவை இயற்கையில மட்டும் இல்லைங்க, கலாச்சாரத்திலையும் முக்கிய இடம் பெற்றிருக்கு. இந்த மரபுல இது விஷ்ணுவோட வாகனமா கருடனோட நவீன வடிவமாகவுமே நம்பப்படுது. இந்தோனேஷியாவோட தலைநகரான ஜாகர்த்தாவின் அதிகாரப்பூர்வ சின்னமாகவும் இந்த பறவை இடம் பெற்றிருக்குங்க. சுற்றுச்சூழல்ல இறந்த உயிரினங்களை அகற்றி தூய்மையை கடைபிடிக்கிறதுல பிராமணி பட்டம் முக்கிய பங்காற்றுது. இதனால இயற்கையோட துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னுமே இத சொல்றாங்க. வானத்துல கம்பீரமா மிதந்து பறக்கக்கூடிய இந்த செம்பழுப்பு காவலன் இயற்கையோட அழகையும் சமநிலையையும் நமக்கு நினைவூட்டுதுங்க. அதை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பும் கூட. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைகளும் மொழிகளும் கலாச்சாரங்களும் மனித குலத்தோட ஆரிய பாரம்பரியங்களாக நம்பப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்தை சேர்ந்த பிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. விரி மக்கள் குயின்ஸ்லாந்தோட கிழக்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகம் தான். அவங்க வாழ்ந்த பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 5200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்ததுங்க. மக்கே நகரத்துக்கு மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் நெபோ, போவன் மற்றும் சுட்டோர் நதிகளோட நீர்பிடிப்பு பகுதிகள், இது எல்லாமே அவங்களோட பாரம்பரிய வாழ்விடங்களாக இருந்ததுங்க. விரி மக்களோட வாழ்க்கை இயற்கையோட நெருக்கமாக இணைஞ்சிருந்தது. அவங்களோட நிலப்பரப்பு நிலப்பகுதியில் அடர்ந்த மலைக்காடுகளும் வறண்ட புல்வெளிகளும் இருந்தது. இந்த பல்வேறு இயற்கை சூழல்கள் வேட்டை, உணவு சேகரிப்பு மற்றும் சமூக வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை கொடுத்ததுங்க. விரி மக்களோட மொழி விரிமொழி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது பிரிமொழி குடும்பத்தோட ஒரு முக்கிய கிளை மொழியாக இருக்கு. இந்த மொழி அவங்களோட வரலாறு, கதைகள், பாடல்கள் மற்றும் பாரம்பரிய அறிவு தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்பட்டது. இன்னைக்கு மொழியை பாதுகாக்கவும் மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் பல முயற்சிகள் நடைபெற்றுட்டு தாங்க இருக்கு. விரி மக்களோட கலாச்சாரத்தில் நிலத்துடனான உறவு ரொம்பவுமே முக்கியமானது. நிலம் அப்படின்றது வெறும் வாழ்விடமா மட்டும் இல்லாம முன்னோர்களோட நினைவுகளையும் ஆன்மீக அடையாளத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய புனிதமான இடமா நம்பப்படுது. அவங்களோட கதைகள், பாடல்கள் மற்றும் மரபுகள் எல்லாமே நிலத்தோட தொடர்பு படுத்தப்பட்டிருந்ததுங்க. சமூக வாழ்க்கையில மூத்தவங்களுக்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டது. பாரம்பரிய அறிவு, வேட்டை திறன்கள், இயற்கை குறித்த புரிதல்கள் மற்றும் சமூக விதிமுறைகள் எல்லாமே மூத்தவர்கள்கிட்ட இருந்து இளம் தலைமுறைக்கு கத்து கொடுக்கப்பட்டதுங்க. இது மூலமா அவங்களோட பண்பாடு தலைமுறைகள் கடந்து தொடர்ந்தது. நவீன காலத்துல விரி மக்களோட பாரம்பரிய நில உரிமைக்கான முயற்சிகள் முக்கிய வெற்றியை பெற்றதுங்க. 2019 வருஷம் மக்கேக்கு மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களோட பூர்வீக நில உரிமை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. இது அவங்களோட வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்பை அங்கீகரிக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வாக அமைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் விரி மக்கள் மற்ற பாரம்பரிய உரிமையாளர் சமூகங்களோடு இணைந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் கலாச்சார பாரம்பரிய தலங்களை பராமரிக்கவும் வராங்க. விரி மக்களோட கதை இயற்கையை மதித்து வாழ்ந்த ஒரு சமூகத்தோட அறிவையும் மொழியையும் பண்பாட்டையும் நமக்கு நினைவூட்டுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 107.8 7 0 107

8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவேணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.

7.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் ஒரு நினைவுகளாக நம்ம மனசில் இருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகளை கதையாக நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் தினமும். இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு பாட்டியோட கதை. அவங்களுடைய நேட்டிவ் கிருஷ்ணகிரி, அதுதான் அவங்களுடைய நேட்டிவாக வந்து இருக்குதுங்க. அவங்களுடைய பேர் ராசாத்தி அம்மாள். அவங்களுக்கு வந்து இரண்டு பையன் ஒரு பொண்ணு. அவங்களோட இளமை காலம் அப்படின்றது கிருஷ்ணகிரியிலேயே வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய நேட்டிவ் அதுதான். அதுக்கப்புறம் சேலத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டு வராங்க. சேலத்தில் ஒரு சின்ன கிராமம், ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பகுதி. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதாவது கிருஷ்ணகிரியில் அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதாவது இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். 7 பேரில் இவங்களும் ஒருத்தங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கை, அதற்கப்புறம் 2 அண்ணா, 2 அக்கா. இவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை இப்படி தான் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரொம்ப அதாவது 7 பேர் அப்படின்றதுனால ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. ரொம்ப பெரிய வீடாக வந்து இருக்கும். தாத்தா, பாட்டி, அப்புறம் பெரியம்மா, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பக்கத்தில் ரொம்ப ஒரு பெரிய வீட்டில் அவங்க வந்து கிருஷ்ணகிரியில் வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு கட்டத்தில் அண்ணாவுக்கு, அக்காவுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகுது. அதற்கப்புறம் இவங்களுக்கும் திருமணம் ஆகுது. சேலத்தில் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. சேலத்துக்கு வராங்க. சேலத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத நான் வந்து தொடர்ந்து உங்கள் கூட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: June 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ₹1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு ராசாத்தி அம்மாள் அவங்களுடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன்.

ராசாத்தி பாட்டி அவங்களோட ஒரு கதை. அவங்களுடைய நேட்டிவ் கிருஷ்ணகிரி. ஒரு கட்டத்தில் சேலமுக்கு திருமணம் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஃபேமிலி. அங்கே வந்து இவங்க போயிட்டு விவசாயம் வந்து விவசாயம்லாம் அவங்க வந்து இவங்களுக்கு தெரியாது. முதல் முதலாக அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு, அவங்க அப்பா அம்மா எல்லோரும் வந்து வேலைக்கு போவாங்க. நார்மலான ஒரு வேலை. அப்படி இருந்த சுச்சுவேஷனில் இந்த விவசாயம் அப்படின்றது அவங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கு. சேலம் வந்ததுக்கப்புறம் தினமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் காட்டுக்கு போகணும், இவங்க கணவரோட வந்து போவாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே மாடுகள்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக வந்து இருந்தது. அதற்கப்புறம் விவசாயம்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிதுங்க. அப்புறம் தினமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் அப்படின்னா விவசாயம். அப்பப்போ அவங்களுடைய நேட்டிவ் கிருஷ்ணகிரிக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி அவங்களும் அப்பா அம்மாவும் இவங்களை வந்து பார்த்துட்டு வருவாங்க. அது வந்து ஒரு புது அனுபவமாக வந்து இருக்கும். எப்பயாச்சும் தீபாவளி பண்டிகை, பொங்கல் அப்படின்னா அவங்களுடைய நேட்டிவ் கிருஷ்ணகிரிக்கு கணவர், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க. அங்கே இவங்க கூட பிறந்த 6 பேர், இவங்களோட சேர்த்து 7 பேர், எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றா வந்து இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக வந்து இருக்கும், ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவும் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி அவங்க மனசில் அது வந்து ஒரு நினைவுகளாக வந்து இருக்குங்க. 1000 இருந்தாலும் அந்த கூட பிறந்த உறவுகள் ஒரு தவிர்க்க முடியாதவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கும் வந்து அவங்களுடைய தம்பியும் தங்கையும் வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அப்பப்போ வந்து இவங்களை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: ஆகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ராசாத்தி அம்மாள் அப்படின்ற ஒரு பாட்டி, அவங்களோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்க வந்து கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர், இவங்களோட சேர்த்து 7 பேர். அப்படி இன்றைக்கி வந்து அவங்க கூட பிறந்தவங்க யார் யார் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய தங்கையும் தம்பியும் மட்டும் இன்று வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அப்பப்போ இவங்கள வந்து பார்த்துட்டு போவாங்க, வயதாகி இருக்கிறதுனால பார்த்துட்டு போகிறது வழக்கம். இவங்களுடைய அந்த ஸ்டார்டிங், அதாவது சேலம் வந்த புதுசில் விவசாய நிலங்கள்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஒரு பயந்து இருந்தாங்க. அதற்கப்புறம் விவசாயம்னா என்ன, ஒரு விவசாயியாகவே மாறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இறுதியாக இவங்களோட மறக்காத நினைவுகளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த இளம் வயதில் கிருஷ்ணகிரியில் அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, அதற்கப்புறம் தம்பி, தங்கச்சி அப்படின்னு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் இவங்களுக்கு வந்து ஒரு மறக்காத ஒரு வாழ்க்கையாக வந்து இருக்குது, அதாவது ஒரு நினைவுகளாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு நிறைவாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அந்த விவசாயத்தை ரொம்ப நேசித்து பண்ண ஆரம்பித்தாங்க இல்லைங்களா. அப்போலேருந்து அந்த விவசாயம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒன்றா, அதை பிடிச்ச ஒரு வேலையாக வந்து இருந்தது தான் இவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு நிறைவான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு 2 மகன்கள் 1 மகள். அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓரளவுக்கு நல்லா படிக்க வைக்கிறாங்க. இவங்களுடைய மூத்த மகன் ஒரு ஆசிரியராக ஆகிறாங்க. 2வது மகன் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மகள் வந்து அவங்க வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே வந்து இவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஒரு அழகாக வந்து போயிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுடைய விவசாயம், அதே மாதிரி கணவர், அவர் வந்து விவசாயத்தை பார்த்துப்பாங்க, இவரும் இவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இவங்களோட வாழ்க்கை போயிட்டே இருக்குது. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை, மறக்காத நினைவுகளை அவங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: கோடா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்க கூட இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ராசாத்தி அம்மாள் அப்படின்ற ஒரு பாட்டியோட ஒரு கதையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுடைய நேட்டிவ் கிருஷ்ணகிரி. திருமணம் பண்ணிட்டு வராங்க சேலமில். சேலமில் வந்து தங்கி அவங்களும் வந்து விவசாயம் அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமாக வந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாகவும் அந்த விவசாயம் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரெண்டு மகன்கள் ஒரு மகள். அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்களுடைய மகன்கள் அதற்கப்புறம் மகள் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா வந்து இருப்பாங்க. எப்படி சின்ன வயசில் அவங்க வந்து இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரெண்டு மகன்களும் ஒரு மகளும் அதற்கப்புறம் இவங்களுடைய கணவரும் எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காடு, அந்த காட்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவுகள் நிறைய இருக்குது. பக்கத்துலேயே காடு, அங்கேயும் வந்து ஒரு சின்ன வீடு இருக்குது, அங்கேயும் வந்து தங்குவாங்க. அப்படி பல நினைவுகள் இருக்குங்க. முதல்ல வந்து அவங்களுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கடைசி மகள் அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மகனுக்கும் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து தனித்தனியாக இருந்துட்டு இருந்த ஒரு சமயத்தில் அவங்க வந்து ரொம்ப அது மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய கணவர் வந்து இறக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. முன்ன எப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு வருத்தம், தனியாக இருக்கிறமே அப்படின்ற வருத்தம். அப்புறம் பக்கத்தில் அவங்களுடைய மகனோட வீட்டில் தங்க ஆரம்பித்தாங்க. அதே ஒரு ஊரில் தான் அவங்களுடைய மகனோட மூத்த மகனோட வீட்டில் அவங்களுடைய பேர குழந்தைகள் கூட விளையாடுறது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, பக்கத்தில் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அவங்களுடைய மகளோட ஊரில் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அவங்களுடைய மகளோட பேர குழந்தைகள் கூட விளையாண்டுட்டு மகளோட தங்கி இருந்துட்டு வரதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப பிடிச்சதாக இருக்குங்க. இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கை அப்படின்றதே அதுதான். ஒரு மாதம் இங்கே இருப்பாங்க. ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு வாரம் அவங்களுடைய மகளோட வீட்டில் போய் தங்கியிருப்பாங்க. அதற்கப்புறம் திரும்ப அவங்களுடைய மகனோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி அவங்களோட வாழ்க்கை அப்படின்றது இருக்குங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு பாட்டியோட ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன், ராசாத்தி அம்மாள். அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு அழகான வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்த நினைவுகள், அதற்கப்புறம் அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, அதற்கப்புறம் இவங்களுடைய ரெண்டு அண்ணாங்க ரெண்டு அக்காங்க இருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறது அப்பப்போ அவங்களுடைய அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா ஃபேமிலியிலேருந்து பார்த்துட்டு போகிறது அவங்க கூட பிறந்த ஒரு தங்கை ஒரு தம்பி, இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கறது அவங்களுடைய பேரம் பேத்திங்கள் கூட விளையாடுறது தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைகள் ஆகிட்டாங்க, நல்லா காலேஜ்லாம் போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கூட பேசுறது அவங்க கூட விளையாடுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒன்றாக வந்து இருக்கும். குறிப்பாக அவங்களுடைய மகளோட வீட்டில் போயிட்டு ஒரு வாரம் வந்து இருப்பாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி திரும்ப வந்து மகன் வீட்டில் வந்து இருப்பாங்க, அங்கேயும் வந்து பேர குழந்தைங்கள்லாம் வந்து இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பெரியவங்க, அதாவது மகள் வீட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய குழந்தைகள், காலேஜ் போகிறவங்க அங்கே வந்து ஸ்கூல் போகிறவங்க வந்து இருப்பாங்க. அதனால் இவங்களோட வாழ்க்கை அப்படின்றது அந்த பழைய நினைவுகள்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு பழைய நினைவுகள்லாம் அவங்களுக்கு டைம் கிடைச்சா அவங்களுடைய பேரம்பேத்திகள்கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டி அவங்களுடைய மகன்கள் அவங்கள நல்ல வழியில் கொண்டு போகணும், அவங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லணும், அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு மகன்களும் அப்பப்போ வந்து இவங்கள பார்த்துட்டு போவாங்க, அதே மாதிரி மகளும் வந்து அப்பப்போ இவங்கள வந்து பார்ப்பாங்க. எப்பயாச்சும் அவங்க வாழ்ந்த அந்த பழைய வீட்டுக்கு வந்து போகும்போது அங்கேயும் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து இருப்பாங்க. பக்கத்தில் தான் அவங்களுடைய பெரிய மகனோட வீட்டில் இருந்து பக்கத்தில் தான், அதனால் நாள் முழுக்க கூட அங்கே சில நேரம் இருந்துட்டு திரும்ப வந்து நைட்டு தூங்கும்போது அவங்களுடைய பெரிய மகனோட வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. அப்படி அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருந்த பல நினைவுகள் அவங்களுக்கு வந்து ஞாபகத்தில் வரும், அதுவும் ரொம்ப பிடிக்கும். தனியாக இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியோடு இருக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட கதை எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.